நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 28 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 18 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம் கானமூர்த்தி.

எல்லா உயிருக்கும் எக்காலத்திலும் பிறவி என்னும் துன்பத்தை தருகின்றதான வித்து அவா என்பதுதான் என்று ஆன்றோர் கூறுவர்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: தொடர்வது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இன்றைய நிகழ்ச்சி நிரல். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 வயக்காடு. தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர் மலர்வது காலை மணி 6:55. 7 மலரும் காலை மலர், இதில் ரமா ராமநாதன் அவர்கள் வழங்கும் செவிச்செல்வம். தொடர்ந்து செவிச்செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 இதய ராகம். 8:30 திருச்சி, சேலம், மங்கள் வழங்கும் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரணி செய்பால் வழங்கும் என்று ஒரு தகவல். 9:00 திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் ITI படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும். திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி மைய மண்டல இணை இயக்குநர் பி பரமேஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேரலை. இன்று காலை 10:00 போடு ஆட்டம் போடு, 10:30 உயிரே, ஆயுத எழுத்து ஆகிய திரைப்படங்களிலிருந்து இருபட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 திருச்சி, சேலம், மங்கள் வழங்கும் உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பகல் மணி 12:10 மங்கையர் உலகம், தெளிந்த பயம், முதலில் பயந்தாலும் இப்போ சாதாரணமா போயிடுச்சு அப்படின்னு சொல்ற விஷயங்களை தோழிகள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1:00 கேட்டு ரசிக்கலாம் மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், ட்ரைகோ டெர்மாவின் பயன்கள் நேர்முகத்தில் பங்குபெறுகிறார் ஏதா.

0: சிங்கப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம் வரகனேரி எஸ் விமலா அவர்களின் தொகுப்பிலிருந்து இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 3:00 இசைத்தூரல், 4:00 வசந்தன்கோவின் வண்ண கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி, 4:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் வண்ண கோலங்கள், 5:00 பொன்மாலை, 6:00 வருவதோ ஆரவாரம் மாலை, 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள், 7:00 உற்சாகம் உச்சம், எனக்கு பிடித்த புத்தகம் கல்லூரி மாணவர் ஐ பாலகணபதி அவர்களின் பங்கேற்பில் இந்நிகழ்ச்சி நமது முதல் அலைவரிசையில் காலை 10:45. 7:25 உழவர் உலகத்தில் கோடைக்கால பயிர் பராமரிப்பு, அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அசோக்குமார் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். 8:00 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. இனி நமது முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். காலை 9:00 அரங்கிசையில் ரமா ரவி அவர்களின் பாட்டு இடம்பெறும், உடன் பாடுகிறார் டாக்டர் நந்திதா ரவி அவர்கள். BU கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கலிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். 11:00 தேன் சிந்தும் நேரம், பகல் 12:10 சங்கீத சாரலில் மலைக்கோட்டை எஸ் செந்தில்குமார், குமாரவயலூர் ஆர் நல்லுக்குமார் ஆகியோரின் தவில் தாளவாத்திய நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, 7:10 திருவாரூர் மாவட்ட செய்தி மடல், 10:00 அரங்கிசையில் VL வேதகிரி அவர்களின் வயலினிசை இடம்பெறும், மதராஸ் ஏ கண்ணன் அவர்கள் மிருதங்கம், பாலக்காடு VA சுந்தரம் அவர்கள் கடம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். திருச்சி வானொலி, இது நேயர்களுக்காக நேயர்களால். இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: நேரம் காலை 6:00, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 2026 பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 வழங்குகிறார். நாட்டில் எரிபொருள் போதிய அளவில் கையிருப்பு இல்லை என்று சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஆயிரம்விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு VD சதீஷன் இன்று பதவியேற்கிறார். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கிடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: 6:02 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி பாரதிப்பன் பாடியவர் ஜானகி குழுவினர்.

0: will mark the first prime ministerial visit from India to Norway in 43 years. Mr. Modi will call on King Harald V and Queen Sonia and hold bilateral talks with Prime Minister Jonas Gahr Støre. Mr. Modi will also address the India-Norway Business and Research Summit along with Norwegian Prime Minister. The visit will provide an opportunity to review the progress made in India-Norway relations and explore avenues to further strengthen them. Congress leader V.D. Satheesan will be sworn in as Chief Minister of Kerala today. The Chief Minister designated yesterday evening unveiled a 21-member UDF cabinet ahead of today's swearing-in ceremony. Of the 21st ministers, 14, including Satheesan himself, are first-timers. Announcing the cabinet after submitting the list of ministers to Governor Rajendra Arlekar, Mr. Satheesan said the entire UDF ministry will be sworn in together. Congress secured 11 ministerial berths besides the Chief Minister's post. Mr. Satheesan also announced the Thiruvanchur Radhakrishnan will be the Speaker and Shanimol Usman will be the Deputy Speaker. India has expressed deep concern at the attack targeting the Barakah nuclear facility in the UAE. In a statement, Ministry of External Affairs said such actions are unacceptable and represent a dangerous escalation. New Delhi has urgently called for restraint and a return to dialogue and diplomacy. Union Minister for Health and Family Welfare Jagat Prakash Nadda has arrived in Switzerland to participate in the 79th World Health Assembly. The six-day event will begin today in Geneva. In a social media post, Mr. Nadda said that his year's theme, Reshaping Global Health, a Shared Responsibility, highlights the importance of collective action in addressing global health challenges. In IPL cricket, Delhi Capitals defeated Rajasthan Royals by 5 wickets at Arun Jaitley Stadium in Delhi last night. Earlier in another match, the Delhi Royal Challengers Bengaluru defeated Punjab Kings by 23 runs in Dharamshala. In today's fixture, Chennai Super Kings and Sunrisers Hyderabad will clash at M.A. Chidambaram Stadium in Chennai at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் குற்றால தமிழில் குளிப்போம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: தமிழ், முத்தமிழ், பைந்தமிழ், செந்தமிழ் என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய தமிழுக்கு தண்டமிழ் என்னும் பெயரும் உண்டு. தண்டமிழ் என்பதனை தன்மை கூட்டல் தமிழ் என பிரிக்க வேண்டும். தன்மை என்பது குளிர்ச்சியை குறிக்கும். தன்மை கூட்டல் நீர், தண்ணீர். தமிழில் அனைத்தும் காரணப் பெயராகவே அமைவதனை காணலாம். அதனால்தான் சுடு தண்ணீர் கொடுங்க என கேட்கக்கூடாது, சூடான குளிர்ச்சியான தண்ணீர் கொடுங்கள் என பொருள்படும். எனவே தண்ணீர் கொடுங்கள் என்பது பானையில் குளிர்ந்த நீரை கொடுங்கள் என்றே முன்னோர்கள் கேட்டுள்ளனர். கோடையில் குளிர்ச்சியான நீரை தேடுவது இயல்பு. அது மட்டுமின்றி அருவிகளில் குளிப்பது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்மை செய்யும். குற்றாலத்து அருவியில் குளிப்பதென்றால் அது இன்னும் அழகு. அதுபோலவே குற்றால தமிழில் குளிப்பதும் அழகு. காலையிலேயே குற்றால தமிழில் குளிப்போம், உள்ளம் குளிரும். மலையிலே நடந்து செல்லும் பொழுதே அங்குள்ள அருவிகள் இனிய ஓசையால் வரவேற்கும். நீர்த்தோரணங்கள் உடலை குளிர்விக்கும். விலங்குகள் பூமியையும் பறவைகள் வானத்தையும் அழகாக்கிக் கொண்டிருக்கும். இக்காட்சியை வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர், தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூணலிலும் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே என தான் வாழும் இடத்தின் பெருமையை மிக அழகாக பெருமிதத்துடன் சொல்கிறாள் குறவஞ்சி. குற்றாலமலையின் பெருமையை பாடிய திரிகூட ராசப்ப கவிராயர் தமிழ் பிறந்த பொதிய மலையின் சிறப்பையும் பாடுகிறார். குறவஞ்சியே, பொதிய மலையின் பெருமையை அறிவாயா என கேட்டு, திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விலை ஆடுமலை, தங்கு புயல் சூழுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை, அங்கையற்கன் அம்மை திரு அருள் சிறந்து பொழிவதென, பொங்கருவி தூங்குமலை, பொதிய மலை என்மலையே என பாடியுள்ளார்.

0: புதிய மலையோ நிலவையே மலராகச் சூடியிருக்கிறது. எல்லோரும் பூங்காவிற்கோ கடற்கரைக்கோ சென்றுதான் காற்று வாங்குவார்கள். ஆனால் அந்த காற்றில் சிறந்ததான தென்றலே இந்த பொதிகை மலையில் வந்து விளையாடும் என்கிறார். இடத்தால் மக்களுக்கு பெருமை வருவது ஒரு சிறப்பெனில், வாழும் மனிதரால் அந்த இடத்திற்கு சிறப்பு உண்டாவது மேலும் சிறப்பு என்பதனை தமிழ் முனிவனாகிய அகத்தியர் வாழ்ந்த மலை என குறிப்பிடுகிறார். அருளானது அருவி போல் பொழியும் என்பதனை மாற்றி, அருவி அருள் போல் பொழிகிறது என பாடி மீனாட்சி அம்மையின் புகழையும் பொதிய மலையின் வளத்தையும் ஒருங்கே சிறப்பித்துள்ளார். மேலும் குற்றால குறவஞ்சியின் தலைவியான வசந்தவல்லி பந்து பயில்கிறாள். அப்பொழுது நடைபெறும் செயல்களை மிக அழகாக பாடுகிறார் திரிகூடராசப்ப கவிராயர். மகிழ்ச்சியாக விளையாடும் குழந்தைகளை பார்த்து மகிழ்வது உள்ளத்தின் விருப்பம்தானே? அவ்வாறே வசந்தவல்லி பந்தாடும் அழகினை கண்முன்னே கொண்டு வந்து விடுகிறார். விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்தினால் நன்றாக விளையாடுவார்கள். ஆனால் இந்த வசந்தவல்லிக்கு ஊக்கப்படுத்த எவரும் தேவையில்லை. அவள் கையில் அணிந்திருக்கும் வளையல்களே வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்துகின்றனவாம். அவ்வாறு காலில் அணிந்துள்ள சிலம்பம் தண்டையும் வளையல்களோடு சேர்ந்து அவளுடைய ஆட்டத்தை அழகு செய்கின்றனவாம். பாடலை பாடுவோமா? செங்கையில் வண்டு கலின்கலி நின்று செயம் செய்யும் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட, இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட, மலர் பைங்கொடி நங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றனலே என்னும் அடிகள் எடுத்து காட்டுகின்றன. இதனை முன்னரே பாடி பழகியுள்ளவர்கள் என்னுடனே பாடியிருப்பீர்கள். பாடாதவர்கள் இப்படி ஒரு பாடலை இனிமேலாவது படிக்க வேண்டும் என வருந்துவார்கள். அத்தனை அழகானது இந்த குற்றாலத் தமிழ்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் குற்றால தமிழில் குளிப்போம். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 6:15. முழுமையான அன்பு, முழுமையான கருணை, இவையே கடவுளின் தன்மை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி ஆன்மீக மலர்களை அள்ளி வருகிறது ஆனந்த ராகம். ஆனந்தராகத்தில் முதலில் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல்

கடவுளின் ஆணையை நிறைவேற்றுபவர் மேலோனாகிறார். 6:26 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில். இது ஆனந்த ராகம். தொடரும் பாடல் பி. சுசீலா பாடியது.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இது ஆனந்த ராகம். திருச்சி மாவட்டம் லால்குடி கள்ளக்குடி கிராமம் மகாமாரியம்மன் கோவிலில் இன்று காலை 7 மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்தல். கரூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் இன்று காலை 7 மணிக்கு பல்லக்கு, 7:00 மணிக்கு புலி வாகனம். தஞ்சை நரசிங்கம்பேட்டை மகா மாரியம்மன் ஆலயத்தில் இன்று தீமிதி திருவிழா, 2:00 அம்மன் வீதி உலா. யாரிடத்திலிருந்து அன்பு ஊற்றெடுத்து ஓடுகிறதோ அவர்களே தெய்வத்தின் அருளுக்கு பாத்திரமானவர்கள். ஆனந்தராகத்தில் இனி TS செல்வகுமார் பாடிய பாடல்.

மனதில் உதயமாகும் எண்ணம் விரைவில் செயலாக வடிவெடுக்கிறது. அமைவது எதுவாயினும் அதை இறைவன் மயமாக்குவது ஆன்றோர் செயல். இதுவரை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆன்மீக மலர்களை அள்ளி வந்தது ஆனந்தராகம்.

0: அண்ணே அண்ணே, என்ன மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துட்டு எல்லாம் கிடக்குறாரு?
1: மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம்
0: அண்ணே.
2: அடையாம்பா தம்பி, நானே பலவிதமான யோசனைகள் இருக்கேன், நீ வந்து கெடுத்துட்டியப்பா.
0: நினைச்சேன்ன நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு, நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானின்னு எனக்கு தெரியும்ண்ணே. ஆனா பாருங்க, உலகத்துக்கு தெரியாதுல்ல.
2: சரி சரி சரி சரி, நீ ஏன் மூக்க கடிக்காம வந்த விஷயத்த சொல்லு தம்பி.
0: நான் கூட ஒரு யோசனையாத்தான் வந்திருக்கேன்ண்ண.
2: அது என்ன யோசனை
0: அண்ணே? என்கிட்ட 10 ஏக்கர் நிலம் இருக்கு.
2: இருக்கு,
0: அதுல பல விதமான காய்கறிகள் பழங்கள் தானியங்களை விளைவிச்சுக்கிட்டு இருக்கேன்.
2: இருக்கீங்க,
0: இதை நாம மட்டும்தானே அனுபவிக்கிறோம்.
2: ஆமா,
0: ஆனா பெருநகரங்கள்ல வாழ்ற மக்கள் இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள்லாம் அவங்கெல்லாம் சாப்பிட ஃப்ரெஷ்ஷா கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம் தானே?
2: சந்தேகம் தான். ஆமா சரிதான், அதுக்கு என்ன செய்ய? ஓ, எல்லாருக்கும் நிலத்தை பகிர்ந்து கொடுத்துட்டு நீ சன்னியாசி ஆயிட போறியாப்பா?
0: இங்கதான் தம்பியோட ஐடியாவை போட்டணும்.
2: அதுக்கு இன்னும் ஐடியாவை சொல்லவே இல்லையப்பா.
0: இந்த சொல்றேன், நகரத்துல வாழ்ற 10 பேருக்கு என்னுடைய நிலத்தை மாச வாடகையா 1 ஏக்கருக்கு 2000 விட போறேன்ன. இப்படி குடுக்கறவங்களுக்கு என் நிலத்துல விளையிற காய்கறிய அவங்களுக்கு இலவசமாகவும் அதுவும் ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்கிற மாதிரி செய்ய போறேன். எப்படி என் யோசனை?
3: படுத்துல நிமிஷம் தாங்க முடியலையே.
0: பெயரளவுக்கு தான் வாடகை, ஆனா நான் தான் விவசாயம் பண்ண போறேன்.
2: சபாஷ் சபாஷ் சபாஷ் தம்பி, இந்த யோசனை கொஞ்சம் புதுமையாத்தான் இருக்கு. இதுக்கு நோபல் பிரைஸே கிடைக்கும்பா உனக்கு.
0: என்ன வச்சு காவடி பண்ணாங்க?
2: இல்ல தம்பி, உண்மையா தான் சொன்ன.

0: ஆனாலும் நகரத்துல வாழ்ற மக்கள் இப்பெல்லாம் தற்சார்பு விவசாயத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்களேப்பா. வீட்டுக்கு வீடு மாடி தோட்டம் இப்ப சாத்தியமாயிடுச்சே, பால்கனி கூட விளைவிக்கிற இடம் ஆயிடுச்சே. கீரை, தக்காளி, மிளகா, கத்திரி, வெண்டை, பாகக்காய், புடலங்காய், சுரக்கா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பில்லைன்னு ஏகப்பட்டதை விளைவிக்கிறாங்களேப்பா. அது மட்டும் இல்லாம அரசு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை நகரப்புறத்துல மாடித்தோட்டம் அமைக்க 50% மானியத்தில் காய்கறி கிட்டு கூட கொடுக்குறாங்க. தெரியுமா உனக்கு? 900 ரூபா பெருமானம் உள்ள கிட்டு வெறும் 450 ரூபா தான். இந்த கிட்டு வேணும்னா டிஎன் ஹார்டிகல்ச்சர் இணையதளத்தில் பதிவு செய்யலாம். நஞ்சில்லா உணவை நகர்ப்புற மக்களும் சாப்பிட்றாங்க தம்பி.
1: புரிஞ்சதுனே புரிஞ்சது.
0: என்ன புரிஞ்சது?
1: என் நிலத்தை யாரும் வாடகைக்கு எடுக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட.
0: புரிஞ்சா சரி.
1: என் நிலத்தை வாடகைக்கு எடுக்கலனாட்டியும் பரவாயில்ல, அவங்க மாடி தோட்டம் அமைக்கணும்னா நல்ல மண்ணு தேவை தானே?
0: ஆமா. அதுக்கு என்ன பண்ண?
1: அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு.
0: ஓ,
1: நான் என் நிலத்துல உள்ள தரமான மண்ணை ட்ரக்ல எடுத்துக்க போய் வித்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல காசு பாத்துடலாம்.
0: ஒரு வயித்துல தானப்பா நம்ம ரெண்டு பேரும் பிறந்தோம். நீ மட்டும் எப்படிப்பா இப்படி வித்தியாசம் வித்தியாசமா யோசிக்கிற?
2: என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும்.
1: அதனால
0: உனக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதுதான்.
1: எஸ்கேப்.
3: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை ஆலோசனை. மாவட்டத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 6 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். வானிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள். வெண்டை பயிரில் தண்டு காய்ப்புழுக்களின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனால் வெண்டை செடியின் இளங்குருத்து வாடி தொங்கும். மொக்கு மற்றும் பூக்கள் உதிர்ந்துவிடும். காய்கள் உருக்குலைந்து காணப்படும். தாக்கப்பட்ட குருத்து, மொட்டு, பூக்கள், காய்களை சேகரித்து அளிக்க வேண்டும். ஒரு ஹெக்டேருக்கு 12 என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து பூச்சிகளை கவர்ந்து அளிக்கலாம். மேலும் 10 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி அசாடிராக்டின் அல்லது 500 மில்லி வேப்பங்கொட்டை கரைசல் இவற்றில் ஏதேனும் ஒன்றினை தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து செண்டுமல்லி பூ பயிரில் சிவப்பு சிலந்தி பூச்சிகள் பரவலாக தென்படுகின்றது. இப்பூச்சிகள் செடிகளின் இலைகள், பூக்களில் இருந்து சாற்றினை உறிஞ்சும். சேதம் அதிகமாகும் போது பூக்கள் காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த ப்ராப்பர்கைட் என்ற மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். கொய்யாவில் மாவு பூச்சிகள் இலைகள், தண்டுகள் பழங்களில் படிந்து சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் 5 மில்லி வேப்ப எண்ணெய், 5 மில்லி ஒட்டும் திரவம் கலந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தெளிக்க வேண்டும். பூச்சிகள் மீண்டும் வருவதை தடுக்க அவ்வப்போது தொடர்ந்து இந்த வேப்ப எண்ணெய் கரைசலை தெளிக்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட இலைகள், கிளைகள், பழங்களை அகற்றி அழிக்க வேண்டும். குறிப்பாக உரம் வைத்தல் மற்றும் மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மேற்கொள்வது சிறந்தது. கோழி வளர்ப்போர் கவனத்திற்கு. கோழிகளுக்கு பி காம்ப்ளெக்ஸ் திரவத்தினை குடிநீருடன் கலந்து அளிப்பதால் வெப்ப அயற்சியை குறைக்கலாம். வெப்ப அழுத்தத்தை சமாளிக்க கோழி கொட்டகையில் கோழிகளின் எண்ணிக்கையை குறைத்து வைக்கும்படியும் அறிவுறுத்தப்படுகிறது.
4: பன்றி வளர்ப்பில் லாபத்தை அதிகரிக்க சிறப்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த ஒருநாள் பயிற்சி வருகின்ற ஜூன் 9 செவ்வாய்க்கிழமையன்று நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 25 தேதி. மேலும் தொடர்புக்கு 0437 என்ற முன் இணைப்போடு 2341111 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார்.
3: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணி சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 29 நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியும், அடுத்த மாதம் 25 கறவை மாடு வளர்ப்பு பயிற்சியும் நடத்தப்பட உள்ளது. பயிற்சியில் பங்கேற்க விருப்பமுள்ளோர் ஒவ்வொரு பயிற்சிக்கும் 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தகவலுக்கு 0431233117 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார்.
4: உயர்ம வேளாண்

0: பெரும்பான்மையில் எலிகளை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு சுமார் 4 முதல் 5 பப்பாளிக்காயை வெட்டி துண்டுகளாக நறுக்கி வரப்புகளின் ஓரங்களில் வைக்கலாம். இவற்றை சாப்பிடும் எலிகளின் வாயிலும் குடலிலும் எரிச்சல் உண்டாகும். எனவே அதற்கு பிறகு எலி வயலை அண்டாது. சில சமயங்களில் எலி இறந்து போகவும் வாய்ப்புண்டு. அடுத்ததாக 2 முதல் 3 கிலோகிராம் நெய்வேலி காட்டாமணக்கு விதைகளை 3 முதல் 5 லிட்டர் தண்ணீரில் ஊற வைத்து அரை மணி நேரம் கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு 2 முதல் 3 கிலோகிராம் சோள விதைகளை அதனுடன் கலந்து மறுபடியும் அரை மணி நேரம் கொதிக்க வைக்க வேண்டும். இந்த விதைகளை வரப்பு ஓரங்களில் உள்ள எலி துளைகளில் இட அதை சாப்பிடும் எலிகள் இறந்துவிடும். அதேபோல் ஒரு மண்பானையில் வைக்கோலை இட்டு அதன் மேல் தண்ணீர் தெளிக்க வேண்டும். அதன் அடிப்பாகத்தில் ஒரு சிறு துளையிட்டு எலி வலையின் மேல் கவிழ்த்து விட வேண்டும். கவிழ்ப்பதற்கு முன் அந்த துளையில் நெருப்பிட்டு புகை மூட்டம் செய்ய வேண்டும். புகை வெளிவராதபடி துளையை மூட வேண்டும். இவ்வாறு செய்தால் எலி மூச்சடித்து இறந்துவிடும். தாழை மரத்தின் பட்டைகளை வெட்டி நெருக்கமாக வரப்பு ஓரங்களில் இட வயலுக்குள் ஓடிவரும் எலிகளின் வயிற்றில் தாளம் பட்டைகளின் ஓரத்தில் உள்ள முட்கள் குத்தி காயம் ஏற்படுத்தும். இதனால் எலிகள் வயலுக்குள் வருவது தவிர்க்கப்படும். அதேபோல் மிளகு தோலை எலி பொந்திற்கருகில் குவித்து எரிய வைத்து புகையூட்டம் செய்வதன் மூலமும் எலிகளை கட்டுப்படுத்தலாம் என குடுமியான்மலை வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலைய இயக்குநர் தெரிவிக்கின்றார்.
1: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் ட்ரைகோடர்மா விருடி நுண்ணுயிரி குறித்து பகிர்ந்து கொள்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகத்தில் கோடைக்கால பயிர் பராமரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அசோக்குமார் அவர்கள்.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது அந்நாட்டு இளவரசி விக்டோரியா கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் ஸ்வீடன் மன்னர் மற்றும் ராணி ஆகியோரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள், நிர்வாக நெறிமுறைகள் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான அடித்தளம் கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நாகரிக பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக அளவிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஸ்வீடன் இடையே பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய அரிய வகை கனிம வள இயக்கம் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களின் கீழ் முதலீடு செய்ய முன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார்.

0: இதனிடையே ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லைன் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறை முதலீடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்க வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைத்துவ பண்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியா மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் உத்வேகம் பெறுவதற்கும் பெருமை கொள்வதற்குமான தருணம் இது என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். கோபாலபுரம், நுங்கம்பாக்கம் மற்றும் கில் நகரில் உள்ள விளையாட்டு மைதானங்களை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், அவர்களுக்கு தேவையான வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து கில் நகர் பூங்காவை ஆய்வு செய்த அவர், அங்கு மேற்கூரை, கண்காணிப்பு கேமரா மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். ராசிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிளாண்டஸ் வைரஸ் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். தெருநாய்களிடமிருந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஆன்லைன் வாயிலாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பில்லராக் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஆன்லைன் QR கோடு மூலம் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் பாம்பார்புரம் கால்ஃப் கிளப் சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாகினர். சாலைகளை அகலப்படுத்தினாலும் நெரிசல் குறையாததால் QR கோடு கட்டண முறையை ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில்

நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக விளைநிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சர்தார் முகமது ஷகாபத் உசைன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஹசரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை

0: பங்களாதேஷில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சர்தார் முகமது ஷகாவத் உசைன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஹசரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை ஒட்டிய வனப்பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக அதன் விலை மேலும் உயரக்கூடும் என்று நாமக்கல் மாவட்ட முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோடைக்கால டேபிள் டென்னிஸ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: அருங்காட்சியகங்கள் நம் கலை பண்பாட்டு பெருமையை வரும் தலைமுறைகளுக்கு சொல்பவை. தேசத்தின் விலை மதிக்க முடியாத சொத்தாக கருதப்படுபவை அவை. அருங்காட்சியகங்களின் பங்கு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த May 18 சர்வதேச அருங்காட்சியக தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. மணிக்கூடி கால எழுத்தாளர் B.S. ராமையாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1983 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறைச்சாலையோ பல்கலைக்கழகமாக மாறிப்போனது இவருக்கு. வரா, A.N. சிவராமன் போன்ற இலக்கியவாதிகளுடன் ஏற்பட்ட நட்பால் ஆனந்த விகடன் நடத்திய சிறுகதை போட்டியில் இவர் எழுதிய மலரும் மணமும் என்கிற சிறுகதை முதல் பரிசை பெற்றது. தொடர்ந்து சிறுகதைகள் எழுதி வந்த இவர் திரைப்படத்துறையின் மீது ஏற்பட்ட ஆர்வத்தால் பூலோக ரம்பை, மணிமேகலை, பக்த நாரதர், விசித்திர வனிதா உள்ளிட்ட பல படங்களில் பணியாற்றினார். சந்திரபாபுவை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய பெருமையை பெற்ற ராமையாவின் மணிக்குடி காலம் என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. தன் பன்முக ஆளுமையால் 20ஆம் நூற்றாண்டின் அறிவுத்துறைகள் பலவற்றிலும் தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்திய சிந்தனையாளர் பெர்ட்ரண்ட் ரசல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1872 இவர் எழுதிய மேலை நாட்டு தத்துவ வரலாறு தத்துவம் பயிலும் மாணவர்களின் முதன்மையான பாடநூல்களில் ஒன்று. அறிவை மட்டுமே துதிக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் அறிவோடு அன்பும் சேர்ந்த உலகில்தான் நாகரீகம் தழைத்தோங்கும் என்றவர் பெர்ட்ரண்ட் ரசல். உலகப்புகழ்பெற்ற விண்வெளி அறிவியலாளர் வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1929 நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமனின் மகனான இவர் தனது தந்தையாரின் புகழின் நிழலில் தான் இருக்கக்கூடாது என்பதை கடைசி வரை உறுதியாக பின்பற்றியவர். வியாழன் கோளை ஒட்டியுள்ள பட்டைகளிலிருந்து வெளிப்படும் வானொலி அலைகளை உணர்ந்தறிதல், வியாழன் கோளின் கருப்பகுதியின் சுழற்சியை முதன் முதலில் அறிந்தது உள்ளிட்ட கண்டுபிடிப்புகளை செய்தவர் வி. ராதாகிருஷ்ணன். எழுத்தாளர் M.V. வெங்கட்ராம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1920 பட்டுத்தறி தொழிலில் பணம் குவிக்கும் வாய்ப்பை உதறி செல்வத்தை

இழந்து இலக்கியத்துக்கு வளம் சேர்த்தவர். இவரது வேள்வித்தி, அரும்பு, நித்தியக்கன்னி, சாகித்ய அகாடமி விருது பெற்ற காதுகள் நாவலெல்லாம் காலம் கடந்தும் கொண்டாடப்படும் இலக்கிய செறிவு கொண்டவை. காலத்தின் சோதனைகளுக்கு ஈடு கொடுத்து வாழக்கூடிய ஆற்றல் என் எழுத்துக்களுக்கு உண்டு. அதை வாழ்த்தி வரவேற்கும் ரசிகர்கள் என்றும் இருப்பர் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று தன்னிலை விளக்கம் கொடுத்தவர் எம் வி வெங்கட்ராம். புகழ்பெற்ற வீணை இசை கலைஞர் பிச்சுமணி ஐயர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1920. டைகர் வரதாச்சாரி போன்ற மேதைகளின் வார்ப்பில் உருவான இவர் தஞ்சாவூர் பாணியில் சிறந்து விளங்கிய வீணை கலைஞர்களில் ஒருவர். பாக்யலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற மாலை பொழுதின் மயக்கத்திலே பாட்டில் வரும் வீணை வாத்திய இசையை வழங்கியவர் பிச்சுமணி ஐயர்.

நேரம் இப்பொழுது 7 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. பாதசாரியா நடந்து போக முற்படும் பொழுது கால்களில் சோர்வு தட்டும். அப்போ சில நிமிடங்கள் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு தொடர்வதற்காக உட்காருவோம். இது பயணத்தோட முடிவே இல்லை, இன்னும் உத்வேகமாக நடக்கிறதுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அது மாதிரி எந்த ஒரு தொழிலை செஞ்சாலுமே சின்ன சின்ன சறுக்கல்கள் வரத்தான் செய்யும். அது முடிவே இல்லை, இன்னும் முன்னேறி செல்ல கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான், ஒரு ஓய்வு தான். இந்த கருத்தோட இணைஞ்சிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். தகவல்களோடு பாடல்களும் கேட்கலாம் காலை மலரில்.

0: செவிச்செல்வம் வழங்குபவர் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள்.
1: இன்றைக்கு நம் தமிழ் மொழிக்கு உலக பெருமை சேர்த்த திருக்குறள் பற்றி பேச இருக்கிறோம். தமிழ் மொழியின் எண்ணற்ற சிறப்புகளில் தலையாய இடத்தை பெற்றிருப்பது திருவள்ளுவரின் அற்புதமான படைப்பான திருக்குறளாகும். உலக மொழிகள் பலவற்றிலும் ஏராளமான இலக்கியங்கள் நூல் வகைகள் அறியப்பட்டிருந்தாலும் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்று உலக இலக்கிய நூல்களின் வரிசையில் முன்னணி இடத்தை பெற்று சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறது திருக்குறள். அது எழுதப்பட்ட காலம் முக்கியமானது. நாகரீக வளர்ச்சி குறைந்த ஒரு காலகட்டத்தில் திருவள்ளுவர் எனும் அற்புத புலவரால் காலம் கடந்தும் வென்று காட்டும் சிறந்த அறநூலாக திருக்குறள் போற்றப்படுகிறது. மனித நாகரீகம் நிலைத்து நிற்கும் 10 நூல்களுள் திருக்குறளும் ஒன்று என்று சொன்னால் அது மிகையாகாது. அறம், பொருள், இன்பம் என 3 பால்களால் ஆன முத்தான நூல்தான் திருக்குறள். திருக்குறளுக்கென்று தனித்த அடையாளம் என்றால் அது எதையுமே சாராதது என்பதுதான் உண்மை. தமிழில்தான் அது பிறந்தது என்றாலும் ஒரு மொழியின் சார்பு நூல் அல்ல திருக்குறள். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்ற ஒரு அற்புதமான குறளை நமக்கு வழங்கியிருக்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பிச்சை எடுத்து உயிர் வாழும் நிலை ஏற்படின் உலகை படைத்தவன் அழிந்து போகட்டும் என்ற பொருளில் வள்ளுவன் வழிகாட்டியிருப்பது எவ்வளவு உயர்ந்த சிந்தனை. ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றி மட்டுமே பேசும் அற்புதமான உலக இலக்கியமாக விளங்கும் திருக்குறள் ஆண்டியும் அரசனும் சமம்தான், எல்லோரும் மனிதர்தான் என்ற உயர்ந்த தத்துவத்தை உலகுக்கு போதிக்கிறது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற அற்புதமான திருக்குறள் சொல்லும் அறம் எவ்வளவு உயர்ந்த தத்துவமாகும். பசி என்று வந்துவிட்ட எவருக்கும்

0: எந்த நேரத்திலும் உணவு தரும் பண்பு எப்படிப்பட்ட அறநெறி? தனக்கு கிடைத்த உணவை பகிர்ந்து உண்ணும் நாகரிக வாழ்வு தமிழர்களுடையது என்பதை உலகிற்கு எடுத்து காட்டும் அறநூலாக திருக்குறள் விளங்குகிறது. மனப்பாடமாக மட்டும் திருக்குறளை படிக்க வேண்டாம். அன்பார்ந்த மாணவர்களே, மனதை விட்டு நீங்காத இலக்கியமாக பதிவு செய்ய வேண்டியது திருக்குறள். இதுவரை 542 தடவை உலக அளவில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் அரேபிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த மொழி அறிஞர்களால் அரேபிய மொழி பேசும் மக்களுக்கு திருக்குறள் போதிக்கப்பட்டதை தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக அறிந்தோம். தினமும் வாசிக்கும் நூல்களில் திருக்குறளும் இடம்பெற வேண்டும். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்ற குறளை வாசியுங்கள். வள்ளுவத்தின் சிறப்பே காலம்தான். 1513 எழுதப்பட்ட நூல் இவ்வளவு அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் உலக நூலாக விளங்குவது தமிழின் பெருமையாகும். ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாயின் நூல்களை மகாத்மா காந்தி அவர்கள் மிகவும் விரும்பி படிப்பார். அவர் டால்ஸ்டாய் அவர்களுக்கு அடிக்கடி கடிதம் எழுதி அவருடைய நாவல்களை சிறுகதைகளை பாராட்டி எழுதும் பழக்கமுடையவர். அப்படி எழுதும் போது, எப்படி உங்கள் படைப்புகளில் இவ்வளவு அறக்கருத்துக்களை வைக்கிறீர்கள் என்று கேட்டிருந்தார் காந்தி. அதற்கு டால்ஸ்டாய் அவர்கள், நான் உங்கள் நாட்டில் தென்னிந்தியாவில் உள்ள திருக்குறள் என்ற நூலின் ஜெர்மானிய பதிப்பை அடிக்கடி வாசிப்பேன், அதிலிருந்துதான் அறக்கருத்துக்களை எடுத்தாள்கிறேன் என்று சொன்னார் டால்ஸ்டாய். அதை கேட்ட காந்தி திருக்குறளை வாசிக்க விரும்பினார். இன்னொரு பிறவி என்று ஒன்று வாய்த்தால் தமிழனாக பிறந்து திருக்குறளை வாசிக்க வேண்டும் என்றார் காந்தி. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியராக ஹாரிங்டன் என்பவர் செயல்பட்டு வந்தார். அவருக்கு சமையலராக திருவண்ணாமலை அருகிலுள்ள அரசமலை என்ற ஊரிலிருந்து கந்தப்பன் என்பவர் பணியாற்றினார். சமையல் செய்வதற்கு எரிபொருளாக விறகுகளோடு ஓலைச்சுவடிகளையும் சேர்த்து கொடுப்பார்கள். அப்போது அந்த ஓலைச்சுவடிகளை எரிக்க எடுக்கும் போது அழகிய புதிய ஒரு ஓலைச்சுவடி கட்டு ஒன்றை எடுத்து பார்த்தார் சமையல்காரர் கந்தப்பன். அதை படிக்க தெரியாத அவர் கொண்டு போய் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்தார். மாவட்ட ஆட்சியர் அதை வாங்கி பார்த்துவிட்டு, அழகான ஒரு ஓலைச்சுவடியாக இருக்கிறது, எனக்கு தமிழ் தெரியாது, தமிழ் தெரிந்த சென்னை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் எல்லிஸ் என்கிற மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைத்தார். அதை படித்து பார்த்த எல்லிஸ் துள்ளி குதித்தார். இதைத்தான் இவ்வளவு நாளாக தேடிக் கொண்டிருந்தேன், திருக்குறள் என்கிற அற்புதமான இலக்கியத்தை நான் பதிப்பிக்கப் போகிறேன் என்று சொல்லி திருக்குறளை நூலாக வெளியிட்டார். தமிழ் கற்றறிந்த எல்லிஸ் திருக்குறளின் சில அதிகாரங்களை கூட மொழிபெயர்த்தார் ஆங்கிலத்தில். திருக்குறளை உலகறிய செய்ததில் எல்லிஸுக்கு பெரும் பங்கு உண்டு. அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் எல்லிசு தமிழன் என்று பாராட்டினார். அதற்கு காரணம் இந்த அற்புதமான திருக்குறளை அவர் உலகறிய செய்த பெருமையை உணர்ந்தே அவ்வாறு அவர் பேசினார். திருக்குறளின் பெருமையை கொண்டாடுவோம்.
1: செவிச்செல்வம் வழங்கியவர் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்கள் தகவல்களோடு பாடல்களும்.
3: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: நேர்களை உங்கள் நினைவிற்கு காலை 9 மணிக்கு அரங்கி செய்யல் ரமா ரவி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடுகிறார். கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கல்லடைக்குறிச்சி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் முகசிங். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலக சுகாதார நடைமுறைகளை மறுசீரமைப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 6 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், நீர் பாதுகாப்பு திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு மக்களின் பங்கேற்பு அவசியம் என்று கூறினார். கிராமப்புறங்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு கிராம பஞ்சாயத்து முதல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கும் என்றும், நீடித்த வளர்ச்சிக்கு சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய நீண்டகால திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நவீன மற்றும் நீடித்த வேளாண் நடைமுறைகளின் முன்மாதிரி மாவட்டமாக குண்டூர் மாவட்டம் உருவெடுக்கும் என்று அவர் கூறினார். கிராமப்புறங்களில் பயிர் சாகுபடி மற்றும் முறையான வேளாண் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது 1 விதை கிராமத்தை உருவாக்கி அது குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண் நடைமுறை சார்ந்த தகவல்கள் சென்றடையும்

0: வகையில் செயல்திறன் மிக்க தகவல் தொடர்பு அமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் பிரத்யேக யூ டியூப் சேனல் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். 12,000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திரு வி டி சதீசன் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கினார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் போக்குவரத்து பயன்பாட்டை முறைப்படுத்துவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு தில்லி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தில்லி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் நிலவும் சூழல் மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டை குறைத்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து அலுவலகங்களுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதன் மூலம் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இரண்டாயிரத்து 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 தேதி வழங்குகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதில் 19 பெண்களும், மறைவிற்கு பிந்தைய விருதாக 16 தனிநபர்களும் அடங்குவர். நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்த அறிவிப்பு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று வெளியிடப்படும். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொதுநலன், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை போன்ற துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த மேற்கு வங்கம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு அம்மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது மேற்குவங்க பயணத்தின்போது தீஸ்தா நதியின் அழகையும் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா அறிவித்துள்ள ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை நிராகரிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யுரேனியம் கையிருப்பு, பொருளாதார தடைக்கு எதிரான நிவாரணம் மற்றும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட அம்சங்களை ஈரான் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 80 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. அந்த நாடுகளின் எல்லைப்பகுதிகளில் வைரஸ் பரவுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஐநா சுகாதார முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 246 பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதிகளில் அடுத்த 2-3 நாட்களில் இதற்கான சாதகமான சூழல் நிலவக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது.

0: இந்நிலையில் கர்நாடகா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திரப் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார், கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இதேபோன்ற சூழல் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளுக்கும் அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு V.D. சதீசன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் இப்பொழுது 7:25 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: கேட்டுட்டு இருக்கோம் தகவல்களோட பாடல்களும் முதல் அலைவரிசையில் காலை மலரோடு. தங்கம் இது வந்து ரொம்பவே மெல்லியதா நீட்டக்கூடிய ஒரு உலோகம். அப்படி தன்னை வளைஞ்சு கொடுக்குமா? 28 கிராம் தங்கத்தை வச்சு 80 கிலோமீட்டர் நீளத்துக்கூட ஒரு மெல்லிய ஒரு கம்பியாக நீட்ட முடியுமா? மெல்லிய தகடாவும் மாற்ற முடியும். இப்போ தெரிஞ்சுக்கலாமா தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் இன்னைக்கு என்னென்ன? 1 கிராம் தங்கத்தின் விலை, ஆபரண தங்கத்தின் விலை 14,749 ரூபாயினும் வெள்ளியின் விலை 289 ரூபாய் 90 பைசானும் விற்கப்படுகிறது. பூமியின் ஆழத்தில் பொதிந்திருக்கும் செல்வம் நாம் போற்றிட வேண்டிய இயற்கை அற்புதம். அளவின்றி இன்று நாம் அழித்துவிட்டதாலும் நாளை அடுத்த தலைமுறைக்கு நடக்குமே என தட்டுத்தடுமாறி தேவைக்கு மட்டும் வாகனத்தை எடுப்போம், அருகில் இருக்கும் இடத்திற்கு நடந்தே செல்வோம். சிவப்பு விளக்கு எரியும் பொழுது சந்திப்பில் கொஞ்சம் இயந்திரத்தை நிறுத்தி எரிபொருளை காப்போம். தெரிஞ்சுக்கலாம் பெட்ரோலின் விலை நிலவரம் இன்னைக்கு. லிட்டர் ஒன்றுக்கு 104 ரூபாய் 26 பைசானும் டீசல் 95 ரூபாய் 90 பைசாக்கும் விற்கப்படுகிறது.

அணையின் இன்றைய நீர்மட்ட அளவு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு மேட்டூர் அணையுடைய தற்போதைய நீர்மட்டம் சுமார் 79.07 அடியாக இருக்கு. மழைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 180 கன அடியாகவும் வெளியேற்றமாக 1002 கன அடிகளாகவும் இருக்கு. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம். காலை மலரில் தகவல்களோடு பாடல்களும்

0: தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி உழவு சந்தையில் காய் கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 42 ரூபாய், கத்திரிக்காய் 56, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் மற்றும் கொத்தவரங்காய் இரண்டுமே 36 ரூபாய்னு விற்கப்படுகிறது. சின்ன வெங்காயம் 64, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 50, சுரைக்காய் 26, சௌச்சௌ 46க்கும், புடலங்காய் 40 ரூபாய் என்றும், பீர்க்கங்காய் 46, முள்ளங்கி 36, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 86, சேனைக்கிழங்கு 36 ரூபாய்க்கும், சேப்பக்கிழங்கு 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளி உழவு சந்தையில். உருளைக்கிழங்கு 34 ரூபாய், கேரட் 64, முட்டைக்கோஸ் 36, பீட்ரூட் மற்றும் காலிஃபிளவர் 50 ரூபாய் என்றும், எலுமிச்சை பழம் 1 9 ரூபாயினும் விற்கப்படுகிறது. கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், பரங்கிக்காய் 20 ரூபாய், ஆப்பிள் 310, ஆரஞ்சு 170, மாதுளை 290, திராட்சை 100 ரூபாய் என விற்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளி உழவு சந்தையில். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் ஆதனக்கோட்டை, புதுப்பட்டி, பழைய கந்தர்வக்கோட்டை மற்றும் மங்கள கோவில் துணை மின் நிலையங்களில் நாளை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளுக்கு மின்சாரம் இருக்காது. அதாவது நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின்சாரம் இருக்காதுன்னு கந்தர்வக்கோட்டை உதவி செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காரு. காலை மலரின் அடுத்த அங்கமாய் ஒலிக்கவிருக்கிறது.
1: உங்க அன்றாட வேலைகள்ல பரபரப்பா இருக்கீங்களா, இல்ல உடற்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ செய்யறீங்களா? நீங்க எது செஞ்சுகிட்டு இருந்தாலும் இப்ப வர மருத்துவ நேரத்தை கேட்டுக்கிட்டே செய்யலாங்க. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். குறைமாத பிரசவம் எதனால ஏற்படுது டாக்டர்?
2: ப்ரீடர்ம் பேபிஸ் அப்படிங்கறது எதுல வேணாலும் நடக்கலாம். இன்கேஸ் நமக்கு பிபி ஏதாவது இருக்கு, தண்ணி அதிகமா இருக்கு, ஒரு தண்ணி கம்மியா இருக்கு, சில பேருக்கு வந்து கர்ப்பப்பை வாய் சின்னதா இருக்கும், இன்கேஸ் சில பேருக்கு IVF பேபிஸ் இருக்கு, ட்வின் பேபிஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இந்த குறப்பிரசவம்ங்கிறது நடக்கலாம். இன்கேஸ் IVF பேபிஸ் இல்லை இந்த கர்ப்பப்பை வாய் சின்னதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்டிச் போட்டுருவோம். ஒரு 11 வாரம் 12 வாரம், அதாவது 3வது மாதம் ஸ்கேன் பார்த்துட்டு ஒரு ஸ்டிச்சிங் மாதிரி கர்ப்பப்பை வாயில், அது வந்து அப்டம்னலாவோ இல்லை கீழ் வழியாவோ லேப்ரோஸ்கோபி முறையிலையோ வந்து இந்த ஸ்டிச்சிங் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழ் வழியாகவுமே இந்த ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம். இது பண்ணும்பொழுது கர்ப்பப்பை வாய் திறக்காத ப்ரீடர்ம் பேபிஸை டெலிவரியை கம்மி பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன்ஸ் இது எல்லாமே கொடுப்போம். அண்ட் ஒரு ஒரு இது இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி ப்ரீடர்ம் பேபி டெலிவரி எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம்.
1: ஒரு பெண்ணுக்கு குழந்தை பேரு 30 வயதுக்குள்ள இருந்தா நல்லதுன்னு சொல்றாங்க, அது எதனால டாக்டர்?
2: இப்போ இந்த 30 வயசுக்கு மேல US இல்ல UK எல்லாம் வந்து 40 வயசுலதான் குழந்தையே பெற்றுக்கிறாங்க. பட் நம்ம மட்டும் ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது அவங்களோட ஜெனட்டிக் இது வந்து வேற மாதிரி இருக்கு, நம்மளோடது வேற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளோட இந்தியன்ஸ்க்குன்னு பார்க்கும்பொழுது 30-35 வயசுலயே ஃபீமேல்ஸ் கருமுட்டைகள் கம்மியாக ஆரம்பிக்குது. அண்ட் டியூ டு இந்த லைஃப் ஸ்டைல் இந்த ஒபிசிட்டி இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த சான்சஸ் ஆஃப் பிரெக்னன்சி வந்து கொஞ்சம் வந்து கம்பேர்ட் டு இந்த 20 வயசுல அப்படி பார்க்கும்பொழுது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு. மேல்ஸ்க்குமே நிறைய ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்க ஆரம்பிக்குது. அவங்களுமே ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ட்ரக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கும் பொழுது நம்மளோட அந்த மோர்டலிட்டி அந்த சீமனோட இது வந்துட்டு ரொம்ப கம்மியாகிடுது. ஸ்பெர்மோட குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. அது வந்து ஊர்ற சக்தியாக இருக்கட்டும், இல்லை நகர்ற சக்தியாக இருக்கட்டும், இல்லை உருவமைப்பாக இருக்கட்டும், கவுன்ஸாக இருக்கட்டும். முன்னாடி தாத்தா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 மில்லியன் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து 10 மில்லியன் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 10 மில்லியனே நிறைய பேருக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் ஏஜ்னாலயா அப்படின்னு கேட்டால் இது வந்து ஈவன் ஒரு லைஃப் ஸ்டைல்னால

0: கூட நமக்கு இதெல்லாம் கம்மியாகுது. அதே மாதிரி ஈவன் ஃபார் விமன் 30 வயசுலதான் வந்துட்டு இந்த கருமுட்டைகள்லாம் கம்மியா இருக்குன்னா 22-23 வெயிட்னால ஒரு லைஃப் ஸ்டைல்னால நமக்கு வந்து இதெல்லாம் கம்மியா பாக்குறோம். அண்ட் சீக்கிரமாவே முன்னாடி மெனோபாஸ் வந்து 50 வயசுல ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது, இப்போது 40-35 கூட நிறைய பேருக்கு ப்ரீமெச்சோராகவே மெனோபாஸ் நடக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்கள் ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போயிட்டு எப்படி உங்களோட கவுன்ஸ் இருக்குது, அதோட கருமுட்டைகள்லாம் எப்படி இருக்குது, கர்ப்பப்பை நல்லா இருக்கா, தைராய்டு ஹார்மோன் நல்லா இருக்கா, ஹீமோக்ளோபின் நல்லா இருக்கா, விட்டமின் டி நல்லா இருக்கா, இதெல்லாம் ஃபீமேல்ஸாக பார்த்துக்கிறது. அண்ட் மேலுக்குமே தைராய்ட், சுகர், வெயிட் அண்ட் ஸ்பெர்ம் டெஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிடுது நம்ம ப்ராப்பராக இருக்குமா, இல்லை நமக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமா, இல்லை கொஞ்சம் டிலே பண்ணிக்கலாமா, இல்லை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டரா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிடும்.
1: நாளை மருத்துவ நேரத்துல நல்ல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இத்தகைய விடுதிகள் அனைத்தும் தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான இல்லங்கள் மற்றும் விடுதிகள் ஒழுங்குமுறை சட்டம் 2014 உரிமம் பெறாமல் செயல்படுவது குற்றம் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உரிமை பெறாமல் அனுமதியின்றி செயல்படும் தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் எளிய ஆளுமையின் சிம்பிள் கவர்னன்ஸ் இ சேவை மூலமாக ஒரு மாதத்திற்கு என பதிவு செய்து உரிமம் பெற்று செயல்படுமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வாறு ஒரு மாத காலத்திற்குள் விண்ணப்பிக்க தவறும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு விடுதிகள் சீல் வைக்கப்படும் என்றும் இதன் மூலம் எச்சரிக்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். எழுந்திருக்கிறோம் காலை மலரோடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்

முன்னாள் படைவீரர் சிறார்களுக்கான இடஒதுக்கீட்டில் 2026-27 கல்வியாண்டில் கல்லூரிகளில் சேர்ந்து பயில்வதற்கான சார்ந்தோர் சான்று பெற முன்னாள் படைவீரரின் படை அலகு சான்று, ஓய்வூதிய ஆணை PPO, மதிப்பெண் சான்று நகல் அல்லது கணினியில் பதிவிறக்கம் செய்த மதிப்பெண் சான்று, மாணாக்கரின் பெயர் படை விலகு சான்றில் இல்லை எனில் பகுதி இறுதி ஆணை அதாவது Part 2 ஆர்டர், கல்லூரி சேர்க்கைக்குரிய ஆன்லைன் விண்ணப்பத்தின் நகல் ஆகியவற்றுடன் தஞ்சாவூர் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். மாவட்ட அலுவலகத்திற்கு நேரில் வர இயலாத சூழ்நிலையில் உள்ளவர்கள் xwell.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் இருந்து சார்ந்தோர் சான்று பெறும் விண்ணப்பம் மற்றும் மின்னாளுமை சரிபார்ப்பு படிவத்தினை பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களை இணைத்து xwell.tnj@tn.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைத்திடுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் படைவீரர்களின் சிறார்கள் பயனடையுமாறு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தின் தொலைபேசி எண்ணான 04362 என்ற இணைப்பு எண்ணோடு 230-104 மற்றொரு முறை சொல்கிறேன், 04362 என்ற இணைப்பு எண்ணோடு 230-104 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். பெரம்பலூர் மின்கோட்டத்திற்குட்பட்ட புதுக்குறிச்சி துணை மின் நிலையத்தில் இன்று மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பாடாலூர், திருவிளக்குறிச்சி, தரணி, தரணிப்பாளையம், இரூர், ஆலந்தூர் கேட், கூத்தனூர், சீதேவி மங்கலம், காரை, புதுக்குறிச்சி, வரகுபாடி, அயிலூர், குடிக்காடு, சிறுகன்பூர், தெற்கு மாதவி, சாத்தனூர், சாத்தனூர் குடிக்காடு, கொளாகாந்தம், ஐனாபுரம், ஆணைப்பாடி ஆகிய கிராமிய பகுதிகள்

களில் திங்கட்கிழமை அதாவது இன்று காலை 9 மணி முதல் பராமரிப்பு பணிகள் நிறைவடையும் வரை மின் விநியோகம் இருக்காதுன்னு செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காரு. தஞ்சாவூரில் பல்வேறு இடங்களில் நாளை மின் விநியோகம் இருக்காதுன்னு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக உதவி செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காரு. இது பற்றி சொல்லும்பொழுது, தஞ்சாவூர் நீதிமன்றம் சாலையில் இருக்கக்கூடிய நகர துணை மின் நிலையத்திலும் மின் பாதையிலும் நாளை பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளுக்கு நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி கோயம்பு

வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக, வங்கக்கடல் பகுதிகளில் அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளான கேரளம், கர்நாடக கடலோர பகுதிகளிலும் லட்சத்தீவு பகுதிகளிலும் சுறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: கேட்டுட்ருக்கோம் காலை மலரில் தகவல்களோடு பாடல்களும்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
0: நேர்களை உங்கள் நினைவிற்கு, நமது FM ரெயின்போ 102.1 காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு. இதில் ITI படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள், இது குறித்து திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி மைய மண்டல இணை மேலாளர் பி பரமேஸ்வரி அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறாங்க. நேர்களை, இது பத்தின உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கிறதுக்கு தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோடு 246-102-1, மற்றொரு எண் 240-102-1. ரெண்டு நம்பருமே கிடைக்கலனா கவலைப்படாதீங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் செயலியன் 938-546-102-1 இந்த நம்பருக்கும் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். கேட்டு ரசித்தோம் இதுவரை முதல் அலைவரிசையில் தகவலோடு பாடல்களும் காலை மலரில்.

ஓவியத்திற்கு அழகு சேர்ப்பது பல வண்ணங்கள். அதுபோல நம் மனதிற்கு அழகு சேர்ப்பது நல் எண்ணங்களும் செயல்களும் தான். இந்த ஒரு உற்சாகமான வரிகளோடு இனி கேட்டு ரசிக்கலாம் இதய ராகம். நேர்களே, உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். 9385461 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடித்த புது பாடலை தட்டிவிடுங்க, கேட்டு ரசிக்கலாம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இதய ராகம்.

0: சும்மா கீழி.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வானொலியின் முதல் அலை வரிசையில் இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமா அவங்களுக்கு பிடித்த பாடலை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமியர், இதன் தாசன் இவங்க எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு பாடல் வருது விடுதலை திரைப்படத்திலிருந்து.

நேர்கள்லாம் ரொம்பவே மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்டுட்டு இருக்காங்க இதே ராகத்தில். அடுத்ததா திருச்சி ஏர்போர்ட்லேருந்து நிக்சன், டெஃபினி, ஜெனிட்டா இவங்க எல்லாரும் சேர்ந்து மதராசி திரைப்படத்திலேருந்து தங்கப்பூவியை பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் நம்ம நேர்கள் எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்கு.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். செய்தி அறிக்கையை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இது எராகம். இணைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

இசையை கேட்பதிலும் இசைப்பதிலும் இன்பம் அதிகம் சொல்லுவாங்க. நமக்கு ரொம்பவே பிடித்த இசையை கேட்டுட்டு இருக்கோம். புத்தம் புதிய பாடலை நேயர்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடித்த புது பாடலை கேட்கணும் அப்படின்னா உங்க மொபைல் எடுங்க. 9384601 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற படம் மறக்காம உங்க பேரையும் முறையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. அடுத்ததா காலை வணக்கம் இதே ராகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொழும கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன். அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு கூலி திரைப்படத்துல இருந்து.

நேயர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமா இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்த புது பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இதய ராகம். அடுத்ததா சென்னையிலேருந்து அந்தோணி ராஜ், அவங்க மாஸ்டர் திரைப்படத்துலேருந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் நம்ம நேயர்கள் எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் மாஸ்டர் திரைப்படத்துலேருந்து.

8:38 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கோம் இதய ரகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள்ல. அடுத்ததா யார் எங்க இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா

புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்லேருந்து பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ், பைரவி, பிரணவி இவங்க எல்லாரும் சேர்ந்து அழகான காலை வணக்கம், எங்களுக்கு இட்லி கடை திரைப்படத்துலேருந்து பாடல் வேணும் சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்கள் எல்லாருக்காகவும் சூப்பரான பாடல் இட்லி கடை திரைப்படத்துலேருந்து.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசையில இதுவரைக்கும் இதே ராகம் கேட்டு ரசிச்சீங்க. நேர்களே, இந்த அலைவரிசையில் இன்று காலை 9 மணிக்கு ரமா ரவி அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணி வசந்த் அழைப்பில் ஐடிஐ படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள், இதுகுறித்து திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி மண்டல இணை இயக்குநர் பி பரமேஸ்வரி அவர்கள் நேரலையில பங்கேற்க இருக்காங்க. நேர்களே, உங்களது சந்தேகங்களுக்கு தொட்டு வரலாம். 43311 இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி. ஆயிரம் ஆயிரம் தொழில்நுட்பங்கள் வந்தாலும் தகவல் தொழில்நுட்பத்தின் முன்னோடியாய் திகழும் வானொலியின் சேவை அளப்பரியது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத காலத்திலும் காற்றின் ஒளியாய் நம் காதுகளுக்கு பல்வேறு செய்திகளை தந்த பெருமை வானொலியை சேரும். வானொலி என்றதும் நம் எண்ண ஓட்டத்தில் எண்ணிலா நினைவின் அலைகள். குரலுக்குரியவர் உள்ளிருக்கிறாரோ என எட்டி பார்த்த பேதமை பிழைகள். இயல் இசை நாடகம் எனும் முப்பெரும் கலைகள். மங்கள இசை, சிறுவர் பூங்கா, மாநில செய்திகள், இன்று ஒரு தகவல், நேயர் விருப்பம், மகளிர் மட்டும் என மங்கையரை கட்டி போட்ட வானொலி வலைகள். உண்ணும் போதும் உறங்கும் போதும் எழுதும் போதும் படிக்கும் போதும் பிரியாமல் உடனிருந்த நிலைகள், இவை அனைத்தும் மறவோமா என்கின்றனர் மங்கையர். மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இது நம் மங்கையரின் அனுபவ பகிர்வு அல்ல, உணர்வு பகிர்வு.
3: வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஊட்டி எஃப்எம் நேயர் கீழ்கோடப்பம் வந்து பேரட் ரோஸ்லின் பேசுறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து வானொலி கேட்கும் பழக்கம் இருக்கு. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமம். அந்த டைம்ல வந்து டிவி எல்லாம் அதிகமா இல்லாத நேரம், அதனால அதிகப்படியாக வந்து வானொலி தான் நான் கேட்டுட்டே இருப்பேன். ஊட்டி வானொலி வந்து தொடங்கி 1994 தொடங்கி இருக்காங்க. இது நான் வந்து 1996 இருந்து எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 இந்த ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். இது ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சின்னா எண்ணங்களின் வண்ணங்கள். இந்த எண்ணங்களின் வண்ணங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு கொடுப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு நேயர்களோட கருத்துங்களும் வித்தியாசமா இருக்கும். அந்த தலைப்பு வந்து ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிற மாதிரி மக்களுக்கு பயனுள்ளதான தலைப்பாகவும் இருக்கும். அப்புறம் வந்து நேயர் விருப்பம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து டாக்டர்ஸோட பேட்டி, ஒரு புதன்கிழமை தோறும் வந்து ஒலிபரப்பாகிற அதிசய பயணம் நிகழ்ச்சி, அதுவும் ரொம்ப பிடிக்கும். வானொலி கேக்குறதுனால நியூஸ் எல்லாம் அப்பப்போ நாட்டுல நடக்கிற நியூஸ், நம்ம காலநிலை மாற்றம் எல்லாமே கேட்டுட்டே இருக்கிறோம். வேலைக்கிழமை தோறும் சாயந்தரம் ஒலிபரப்புறாங்க பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, அப்புறம் விவசாய நிகழ்ச்சிகள், செய்தி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிக்கவில்லைன்னு சொல்ற நிகழ்ச்சி எதுவும் இல்லை, எல்லாமே பிடிச்ச நிகழ்ச்சி தான். கவிஞர் வைரமுத்து அவர்கள் வானொலி பற்றி ஒன்னு சொல்லியிருப்பாங்க, வானொலி கேட்கும் நேரம் நம் வாழ்வில் உன்னதமான நேரம்னு. உன்னதமான நேரம் மட்டும் இல்ல, இந்த கைத்தொழில் செய்யவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த வானொலி தான். வேலை செய்ய சலிப்பே தெரியாது, வேலை செய்யறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதும் இந்த வானொலி தான். மார்க்கோனி கண்டுபிடிச்ச இந்த வானொலி நம்ம இந்தியாவில ஒலிபரப்ப தொடங்கி 90 நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 தலைமுறையை கண்டுள்ள இந்த வானொலி மார்க்கண்டேன் மாதிரி என்றும் இளமையுடன் இன்னும் பல 100

0: ஆண்டுகள் வாழ்ந்து வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.
1: வணக்கங்க, என்னோட பேரு கலைவாணி. வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா வானொலிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். என்னோட சைல்டுஹுட்ல இருந்தே நான் வந்து நிறைய வந்து ரேடியோஸ் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில. சோ அங்க வந்து இந்த விவித் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் கரெக்டா வந்து இந்த 8:40 அந்த டைம்ல வந்து அதுல ஒரு மியூசிக் ஒன்னு வரும். அந்த மியூசிக் கேட்கும் போது நாங்க யூனிஃபார்ம் இதெல்லாம் மாட்டிட்டு செருப்பெல்லாம் மாட்டிட்டு தபதபன் ஓடுவோம். அந்த மியூசிக்கை கேட்டாலே அந்த ஒரு ஹரிபரி எங்க இருந்து வருதுன்னே தெரியுது. ஐயோ டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு டோன் என்னோட லைஃப்ல நான் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் காலம் மாறுச்சு. அப்புறம் நம்ம எஃப்எம்க்கு மாறணும், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். சோ அதுல எல்லாம் மாறினா என்ன ஆகுனா நிறைய லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய பாடல்கள் சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்ப நம்ம அப்ப ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாம் வந்து எஃப்எம் எல்லாம் கேட்டுட்டு இருப்போம். ஆனா வந்து வானொலி வந்து இப்ப வரைக்குமே பாரம்பரியத்தை வந்து அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு வந்து எது தேவையோ, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து லைஃப்ல முக்கியமோ, அதுக்கு இன்னைக்கு வரைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, வெறும் பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம ஒரு மருத்துவ குறிப்புகளா இருக்கட்டும், ஒரு இப்ப சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள், இப்போ எலெக்ஷன் கூட நடந்துச்சு அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஏதாவது இயற்கை பேரழிவுகள் வரும்போது அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து எந்தெந்த டைம்ல வந்து தடுப்பூசி போடணும், எங்கெங்க வந்து முகாம்லாம் நடக்குது, கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வந்து முதியவர்களுக்கு எல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஊட்டச்சத்து மாத்திரைகள் எல்லாம் கொடுக்கறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய வானொலி மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்குன்னு வந்து குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட்டுங்களை வந்து கூட்டிட்டு வந்து அவங்க பேச வைக்கிறாங்க. பர்டிகுலரா அந்த டாக்டர் அதுல வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களை வந்து பேசும்போது அது வந்து நமக்கு ஈஸியா புரியுது. பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் வந்து வானொலி இப்ப வரைக்குமே செயல்பட்டு இருக்கு. சோ நான் வந்து ரொம்ப ரசிச்சு கேட்கிற விஷயங்கள் அப்படின்னா வந்து பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னு பார்த்து நினைவில் ஒரு பாடல், அதாவது நமக்கு மனசு பிடிச்ச பாட்டை வந்து நம்ம சின்ன வயசுல கேட்டு ரசிச்சிருப்போம். அதுக்கு பொருத்தமான நம்மளோட லைஃப்ல நடந்த நிகழ்வுகளை வந்து அந்த பாட்டோட மிங்கிள் பண்ணி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சோ அதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளே ரொம்ப பர்சனலா ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது. அதுக்கப்புறம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் வந்து ஒவ்வொரு நேயர்களுக்கும் வேற வேற மாதிரியான பாடல்கள் எல்லாம் பிடிக்கும். நானும் அதுல பேசியிருக்கேன், போன்ல பேசியிருக்கேன். நானும் எனக்கு மனசு பிடிச்ச பாடல் கேட்டிருக்கேன். சோ அந்த பாடல் வந்து ஒரு எஃப்எம்ல உடனே இன்ஸ்டன்டா கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வாய்ஸும் வந்து ரேடியோல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ கடை பேச்சுன்னு சொல்லுவாங்க. டீ கடை பேச்சு என்னன்னா வந்து ரொம்ப கலோக்கியலாவும் பேசுவாங்க, மத்ததெல்லாம் ரொம்ப தூய தமிழ்ல இருக்கும். பட் இது வந்து ரொம்ப கலோக்கியல் லாங்குவேஜ்ல ஜாலியா நம்ம டீ கடையில உட்காந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது. அதுல அப்படியே வந்து அப்ப நடக்கிற நாட்டு நடப்பு விஷயங்களையும் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹலோ ஓட்டி, நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் ப்ரோக்ராம் அது. நேர்கள் வந்து நேரடியா டாக்டர் கிட்டே பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உடல் ரீதியா நிறைய பிரச்சனைங்க இருக்கும், நேரடியா டாக்டர் போய் கேட்க முடியாத விஷயங்களும் கூட இருக்கும். ஆனா இந்த ஹலோ ஓட்டி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டேரக்டா நம்ம டாக்டர்ஸ் கிட்டே ஃப்ரீயா மனசு விட்டு பேசிடலாம். உடனே நமக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட்டும் கிடைச்சிரும். நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்ங்கறத உடனே சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் சட்டம் அறிவோம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது என்னன்னா வந்து நிறைய பேருக்கு நமக்கு எல்லாம் சட்ட நுணுக்கங்கள் நமக்கு தெரியாது. நம்ம வீட்டுல பக்கத்துல இருக்கவங்க அவங்க எல்லாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, நாள் கணக்கா அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், சோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பொதுமக்களுக்கு எளிமையா புரியற மாதிரி வந்து சட்ட நிபுணர்கள் வந்து பேசுவாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் ஒரு பட பாடல்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு சில படங்கள்ல ஒரு பாட்டு மட்டும் தான் இருக்கும். ஆனா நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மாதிரி எந்த பாட்டுமே, இப்ப உதாரணத்துக்கு காசின்னு ஒரு படம் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா அந்த 5 பாட்டுமே ரொம்ப அற்புதமான பாடல்கள், நம்ம இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள். சோ அந்த மாதிரி ஒரு பட பாடல அந்த மாதிரி போடுவாங்க. எல்லா சாங்ஸுமே வந்து நம்ம வீட்டுல ஆடியோ கேசட் போட்டு பிளே பண்ற மாதிரி அந்த சின்ன வயசுல அந்த ஞாபகங்கள் வரும். அப்புறம் குறிஞ்சி தென்றல், உலாவரம் தென்றல், அப்புறம் இந்த காலையில இயற்கையின் மொழின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. அது வந்து ஊட்டியில இருக்கிற முக்கியமான வித்தியாசமான மரங்கள், பறவைகள், விலங்குகள், அதை பத்தியான விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே அது தெரியாது, நம்ம காட்டுக்குள்ள போய் பார்க்க போறது இல்ல. சோ ஊட்டி வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம், அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கறது வந்து இந்த இயற்கையின் மொழி நிகழ்ச்சி மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் அந்த 5 மினிட்ஸ் நலமுடன் வாழ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல வந்து சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் உணவே உண்ணதுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. அதுல வந்து எப்படின்னா நம்ம டயட், நிறைய பேர் வந்து இப்ப சாப்பாடு விஷயத்துல கண்டுக்கிறதே இல்ல, இஷ்டத்துக்கு அடிச்சு லைஃப் ஸ்டைலே வந்து அவங்க வந்து டோட்டலா மாறி போச்சு இப்ப இருக்க ஜெனரேஷன். சோ இந்த உணவே உன்னதம் ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன மாதிரி சாப்பிடணும், எவ்வளவு எடுத்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமா சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நுட்பம் கற்பனும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல என்னன்னா வந்து நமக்கு இப்ப அப் டு டேட்ல என்னென்ன ஆப் எல்லாம் இருக்கு, நம்ம முக்கியமா சோசியல் மீடியால எவ்வளவு அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா அதுக்கான நிபுணர்களை வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குவா குவா வாத்துக்கள் எல்லாம் கேட்டிருக்கேன் நான். சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து இந்த ரைம் சொல்றது, பாட்டு பாடுறது, அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இன்னும் நிறைய சொல்லலாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் நாங்க. சென்னையில நான் ஆயிஸ் நெஹதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கேட்பேன். அதுவும் ரொம்ப அழகா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காலையில பாத்தீங்கன்னா அந்த 7:30 மணிக்கு இன்று ஒரு தகவல், தென்காசி சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு குட்டி கதையும் சொல்லி அது ஒரு காமெடியா முடிப்பாரு. அதுக்கு வந்து அடிக்ட் ஆகாதவங்க யாருமே எதுவுமே இருக்க முடியாது. சோ அவ்வளவு அருமையா இருக்கும். அதே மாதிரி வந்து வரலாற்று சிறப்புமிக்க நாடகங்கள்லாம் வந்து போடுவாங்க. அப்புறம் ஒளிச்சித்திரம் சொல்லிட்டு சின்ன வயசுல வந்து, அதாவது மொத்தமா ஒரு படத்தை வந்து 3 hours படத்தை நமக்கு 1 மணி நேரத்துல வந்து டோட்டலா கதை சொல்லி ஃபுல்லா முடிச்சிருவாங்க.

0: கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்னை விட்டா நான் பேசிக்கிட்டேதாக இருப்பேன். எனக்கு வானொலியை பத்தி நீங்க ஏதாவது பேசணும்னு சொன்னீங்கன்னா அவ்வளவு பேசுவேன். என்னோட லைஃப்ல வானொலி வந்து அவ்வளவு என் கூட வந்து டிராவல் பண்ணிருக்கு. சோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஊட்டி எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. மேன்மேலும் வானொலி வந்து வளரும். 90 வருடங்கள் இல்ல, 900 வருடங்கள் இது போய்கிட்டே இருக்கணும். சேவைகள் தொடரணும். பொதுமக்களும் தொடர்ந்து வானொலியை கேட்டு பயன்பெறணும்.
1: வணக்கங்க, என் பேரு வசந்தி. இன்னைக்கு கூட வந்து அந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேட்ட ஒரு விஷயங்களை அதனுடைய விருப்பம் வந்து எங்களுக்கு வந்து குறையாம இன்னமும் எங்க கையில மொபைல்ல இந்த ரேடியோ வந்து நாங்க கேட்டுட்டு இருக்கோங்க. அதன் மூலமா ரேடியோ வந்து எங்கள ஒரு விஷயமா வந்து ரேடியோ இருக்குதுன்னு சொல்ல முடியும். நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நான் விரும்பி கேட்ட நிகழ்ச்சிகள் இருக்குங்க. அதுல வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நேயர் விருப்பம் அந்த ஒரு ப்ரோக்ராமும், பூவையர் உலகம் சொல்லிட்டு இன்னொரு அந்த நிகழ்ச்சியும் வந்து நான் விரும்பி கேட்க

0: வணக்கங்க, என் பேரு வசந்தி. இன்னைக்கு கூட வந்து அந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேட்ட ஒரு விஷயங்களை அதனுடைய விருப்பம் வந்து எங்களுக்கு வந்து குறையாம இன்னமும் எங்க கையில மொபைல்ல அந்த ரேடியோ வந்து நாங்க கேட்டுட்டு இருக்கோங்க. அதன் மூலமா ரேடியோ வந்து எங்கள ஒரு விஷயமா வந்து ரேடியோ இருக்குதுன்னு சொல்ல முடியும். நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நான் விரும்பி கேட்ட நிகழ்ச்சிகள் இருக்குங்க. அதுல வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நேயர் விருப்பம் அந்த ஒரு ப்ரோக்ராமும் பூவையர் உலகம் சொல்லிட்டு இன்னொரு அந்த நிகழ்ச்சியும் வந்து நான் விரும்பி கேட்குவேன். இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லணும் பூவையர் பூங்கா, இன்னொன்னு வந்து ஹாய் ஸ்நேகிதே. இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே பெண்கள் வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு விதமான பிரச்சனைகளை வந்து அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க, அந்த பிரச்சனைகளை தாண்டி அவங்க எப்படி வந்து அதை சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது அதை கேட்கிற எங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப உத்வேகமா இருந்துச்சு. நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதுல வந்து லாசி முதல் செங்கோட்டை வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம்ல வந்து வரலாற்று நிகழ்வுகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வருடங்களுக்கு முன்பாக என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல வந்து அந்த மாதிரி காரியங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம உட்கார்ந்து அது பொறுமையோட நம்மளுக்கு வந்து வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கான ஒரு பொறுமையோ டைமோ இருக்காது. இப்படி வந்து நம்ம ரேடியோ கேட்டுட்டு இருக்கும் போது ஓ இவ்வளவு விஷயங்கள் இந்த வருடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு அதை கேட்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல இருந்து எங்களுடைய பிள்ளைகள் அந்த ப்ரோக்ராம வந்து நீங்க கேட்கும் பொழுது நிறைய வரலாற்று நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் தான் வந்து எதேச்சியா அந்த ப்ரோக்ராம வந்து எனக்கு கேட்க நேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கண்டினியூவா வந்து அந்த ப்ரோக்ராம வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு தகவல் அந்த ஒரு ப்ரோக்ராம நான் வந்து விரும்பி கேட்பேங்க. அதுல வந்து என்னன்னா அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன கதை தான், ஆனா அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. இந்த வானொலி அப்படின்றது வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா தான் இன்ன வரைக்கும் மக்கள் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதுலயும் வந்து எனக்கு வந்து அது ரொம்பவே ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னமும் 90 வருஷம் மட்டும் இல்லங்க, பல 100 ஆண்டுகளை தாண்டி வானொலி வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வானொலிக்கு வாழ்த்துக்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மஞ்சுளா. எங்க ஊர் ஊட்டி சூலூர் என்ற கிராமம். ஆல்ரெடி 2021 எஃப்எம்ல பேசியிருக்கேன். திரும்ப எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எஃப்எம்ல நிறைய ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அதுல எனக்கு வந்து பிடிச்சது மகளிர் மட்டும் என்ற ப்ரோக்ராம். ஆக்சுவலா ஏன் பிடிக்குதுன்னா அதுல நிறைய லேடிஸ் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பத்தி பேசுறாங்க. அவங்க அச்சீவ்மெண்ட் காரணமா இருந்த அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அங்க வந்த பாதைகள் பத்தி சொல்லும் போது ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு மாரத்தான் ரன்னேன். எனக்கும் என்னன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது போகணும்னு ஒரு ஆசையா இருந்தது. அதுக்கான சப்போர்ட் கிடைக்கல. ஆப்டர் மேரேஜ் குழந்தைங்கான பின்னாடி எனக்கு வந்து என்னுடைய ஹெல்த் ஃபிட்னஸ்க்காக நான் போனேன். அப்ப வந்து அங்க ஒரு கோச் சொல்லி என்னை காம்படிஷனுக்கு கூட்டி போனாங்க. அதுல ஃபர்ஸ்ட் காம்படிஷன்லயே ஐ காட் ஏ ப்ரைஸ். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. திரும்ப திரும்ப பண்ணணும்னு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கான கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பலன் எனக்கு கிடைச்சது. மோர் தென் 89 மாரத்தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அவங்க அச்சீவ்மெண்ட் பத்தி பேசும்போது ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கேன். இந்த எஃப்எம் வந்து என்னன்னா 90 இயர்ஸ் ஆகுது. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன். இதுல வந்து என்னையும் கூப்பிட்டதுல வந்து ஊட்டி எஃப்எம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச்.
2: வீட்டின் விளக்காகவும் சமூகத்தின் வழிகாட்டியாகவும் சாதனையின் சிகரமாகவும் திகழும் பெண்களின் இதயத்துடிப்போடு இணைந்து வானொலியின் 90 ஆண்டுகால பயணத்தை நினைவு கூர்ந்த சிறப்பு நிகழ்ச்சி இது. காற்றலைகளில் மிதந்து வந்து காதுகளில் தேனாய் பாய்ந்து கவலைகளை மறக்கச் செய்து ஆறுதல் சொல்லும் வானொலி வசந்த தூரலாய் நம் வீட்டில் வாசம் செய்யும் வர்ணஜாலமாய் இன்பச்சாரலாய் காற்றோடு கைக்குலுக்கி காதுகளில் கவிப்பாடும் காவிய வானொலி வையம் மகிழ வாழட்டும் இன்னும் பல 100 ஆண்டுகள். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வரி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.

ஆகாஷவாணி நேரம் 9 மணி. அரங்கிசை. ரமா ரவி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சி. இன்றைய நிகழ்ச்சியில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனைகள் இடம்பெறும். முதலில் ராகவேந்திர குரும் எனத் தொடங்கும் கீர்த்தனை, தர்பார் ராகம், கண்ட திரிபுட தாளம்.

நேரம் 9:13. ஆகாஷவாணி இன்றைய அரங்கிசையில் ரமா ரவி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மூர்சி. இன்றைய நிகழ்ச்சியில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்து மரச்சிதி வேமோ, பூர்வி கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

அடுத்து பிரணதார்த்தி ஹரமஹம் பஜே செஞ்சுருட்டி ராகம் கண்ட திரிபுட தாளம்.

0: சுஜாதா ரவி அவர்கள் உடன்பாடினார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கலிடைக்குறிச்சிய சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங்.
1: கேட்கலாம் இனி.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4ஆம் கட்டமாக இன்று நார்வே செல்கிறார். இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் அவர் அந்நாட்டு அரசு பிரதமர் ஆகியோரை சந்தித்து வர்த்தகம், தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழகத்தில் தெரு நாய்களை கட்டுப்படுத்தி ராபிஸ் பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்டி ராபிஸ் மருந்து குறைவாக உள்ள அரசு மருத்துவமனைகளில் தேவையான அளவு இருப்பு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். தமிழகத்தில் நடப்பாண்டு தேர்ச்சி பெறாத +1 +2 மாணாக்கர் துணைத் தேர்வு எழுத இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை பள்ளிகள் மூலம் விண்ணப்பிக்கலாம். தனித்தேர்வர்கள் சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் இதுகுறித்த விவரங்களை இணையதளம் வாயிலாக மாணாக்கர் அறிந்து கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. கடலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 11 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் ரோஜா, கார்னேஷன் ஆகிய மலர்களைக் கொண்டு 30க்கும் மேற்பட்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் சாரல் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்யும் என இந்திய வானிலை மையம் அறிவித்ததை அடுத்து தற்போது அக்கினி நட்சத்திர காலத்திலும் குற்றாலம், தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, நன்னகரம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் அண்டை மாநிலமான கேரள எல்லைப் பகுதியாக இருப்பதால் தற்போது குழுகுழு தென்றல் காற்றும் இதமான சாரல் மழையும் பெய்து வருவதால் மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
2: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸை வென்றதை அடுத்து முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு பெங்களூரு அணி தகுதி பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அழகிய வணக்கங்களோடு அதிபதி. எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் 927 கிலோஹெர்ட்ஸிலும் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம் போடு ஆட்டம் போடு. அக்னி நட்சத்திர காலத்துல அடம்பள காலம் மாதிரி சூழல் இருக்குது. வெயில்ல வெளியில போகாதுன்னு வீட்டுல சொன்னவங்க கூட இப்ப மழையில ஆட்டம் போட தோணுதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சூழல் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பாக்கலாம். எங்களோட நீங்க தொடருங்க, உங்களோட நாங்க தொடர்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி வானொலி 936 கிலோஹெர்ட்ஸிலும் போடு ஆட்டம் போடு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள் எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் ஆட வைக்கும் தாளங்களும் அதற்கேற்ற ராகங்களும் இணைந்து வரும் இது போடு ஆட்டம் போடு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல நம்ம போட ஆட்டம் போடும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ 102.1 11 மணிக்கு மங்களன் மங்கள் வழங்கக்கூடிய உங்களோடு நாங்க உங்க விருப்பத்துல பாடல்களை கேட்டு ரசிக்கதாங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க 4431 அப்படிங்கிற திருச்சி நினைப்பு என்னோட 240-102-1 இந்த எண்ணில் அறிமுக நேயர்களும், 246-102-1 இந்த எண்ணில் அறிமுகமான நேயர்களும் பங்கேற்கலாம். அதை தொடர்ந்து 12:10 பாத்தீங்கன்னா மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு தெளிந்த பயம் அப்படின்ற தலைப்புல தோழிகளை உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறோம். முதல்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயந்துருந்தாலும் அதுக்கப்புறம் போக போக இதெல்லாம் நான் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன்பா, இதெல்லாம் எனக்கு சாதாரணப்பான்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரியான கருத்துக்களை நீங்க நம்ம பண்பலையில பகிர்ந்துக்கலாம். பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி வரும் இல்லையா, இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில ட்ரைகோடெர்மாவோட பயன்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள். அதை தொடர்ந்து 2:30 திரைக்களஞ்சியம் கேட்க போறீங்க. இன்னைக்கு யாரோட தொகுப்புல வர இருக்கு அப்படின்னா வரகநேரி எஸ் விமலா அவர்களுடைய தொகுப்புல தான் திரைக்களஞ்சியம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளில், இது போடு ஆட்டம் போடு.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி இத்தோட முடியல நேயர்களே. ஏன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கும் தொடரும்.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேர்லி இன்னைக்கு கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உயிரே பாடலுக்கு இசை ஐயர் ரஹ்மான் அவர்கள். உயிரே படத்திலிருந்து முதல் பாடலாக ஒலிக்கிறது எஸ் ஜானகியின் குரலில்.

ஒரு பட பாடலில் கேட்டுட்டு இருக்கோம் உயிரே படத்துல இருந்து பாடல்கள். இனி வரக்கூடிய பாடல் ஏஆர் ரஹ்மான் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க இந்த பாடலை.

0: ஒரு பட பாடல்களில் உயிரே திரைப்படத்துலேருந்து பாடல்கள்லாம் கேட்டோம், இனி கேட்கலாம்.
1: அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உற்சாகம் உச்சம். இன்னைக்கு உற்சாக உச்சத்துல எனக்கு பிடித்த புத்தகம்ன்ற தலைப்புல உருமூதன் லட்சுமி காலேஜ்ல இருந்து ஐ பாலகணபதி அவருக்கு பிடித்த புத்தகத்தை பத்தி பேசுறாரு.
2: முனைவர் கு ஞான சம்பந்தன் ஐயா அவர்கள் எழுதிய பேசும் கலை என்ற புத்தகத்தை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு புலனாய்வு நான் செய்கிறேன். இப்போது உள்ள காலகட்டத்தில் பல இளைஞர்கள் மேடை ஏறுவதே கழுவேறுகிறது மாதிரி நினைக்கிறாங்க. ஐயோ மேடையா, நான் ஏறமாட்டேன்ப்பா. 6 வயது சிறுவன் முதல் 60 வயது பெரியவர்கள் வரை அந்த மேடைக்கான பயம் என்பது அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி தவிர்த்து ஒரு நல்ல பேச்சாளனாக இந்த இடத்திலே உலாவரலாம் என்பதை பற்றி மிக அற்புதமாக தன்னுடைய சிந்தனைகளை கு ஞான சம்பந்தன் ஐயா அவர்கள் பதிய வைக்கிறார். அவர் அணிந்துரையில் மிக அற்புதமாக ஒன்று சொல்லுகிறார். தளர்ந்து கிடக்கின்ற உள்ளங்களை சக்தி மிக்க பேச்சாளரின் பேச்சு நிமிர்ந்து நிற்க செய்யும். இனிமையான பேச்சு எதிரொலியையும் தன்பால் ஈர்க்கும். நகைச்சுவையான நல்ல பேச்சு சிரிக்க வைக்கும், சிந்திக்க தூண்டும். கற்பதை விடமும் கேட்டறிதலில் நன்று. உண்மையை பேச்சாளன் உணர்ந்து பேச வேண்டும். மேடையில் ஒரு மனிதன், நடைமுறையில் வேறு மனிதன் இருக்கக்கூடாது. பேச்சாளர்கள் எப்போதுமே நம் மேடையில் எப்படி ஒழுக்கத்தோடும் விழுமியங்களோடும் நாம் பேசுகிறோமோ அதே போல்தான் நீங்கள் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் காற்றில் தமிழ் ஒளியின் தொடர்ச்சி இலை அறுந்து போகாமல் தொடர இது போன்ற வல்லவர்கள் பேச்சினால் தன்னுடைய செய்திகளையும் சிந்தனைகளையும் இந்த மன்றத்திலே பதிய வைக்க வேண்டும் என்கிறார்கள். வாசகர்கள் எல்லோரும் இந்நூலை படிக்கலாம், வளரும் பேச்சாளர்களும் இந்த நூலை படிக்கலாம் என்று வாழ்த்துக்களோடு நம்முடைய வைரமுத்தவர்களும் இதற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள். இதில் அவர் பேச்சாளனாக, இதான் ஒரு தலைப்பு, ஃபர்ஸ்ட் தலைப்பு இதுதான். இதுல அவர் ஒரே ஒரு வரியை ஃபர்ஸ்ட் பதிய வைக்கிறார், அதுதான் நம்முடைய அவ்வை வரார்கள். அது என்னன்னா, ஆர்த்த சபை 101, 1001 புலவர், வார்த்தை 16001 என்று சொல்லுகிறார்கள். ஆக ஆர்த்த சபை 101 என்ன தெரியுமா? நல்ல ஒரு சபை நடந்துட்டு இருக்கு, நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, ஒரு பட்டிமன்றமோ கலை நிகழ்ச்சியோ நடந்துகிட்டு இருக்குன்னா அதுல 100ல் ஒரு பேரா இருந்தா கூட நீங்க போய் அங்க உட்கார்ந்துடலாமா? அதுக்கப்புறம் 1001 புலவர் அப்படின்னா ஒரு கவிதை தொகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது, கவிதையை வாசிக்க சொல்லுகிறார்கள், கவிதை எழுத சொல்லுகிறார்கள். 1000 ஒருத்தங்களா இருந்தா கவிதையை எழுதிடலாமா? ஆனால் வார்த்தை 16001, நீங்க ஒரு நல்ல பேச்சாளனாக பேசுறீங்கன்னா 16000 பேர்ல நீங்க ஒருத்தனா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல் 4 நிலைகளை பட்டியலிடுகிறார்கள். முதல் நிலையாக அவர்கள் எழுதுகிறது என்னவென்றால், ஒரு பேச்சாளன் மேடையில் நிற்கிறான் என்றால் செய்திகளை மறந்து சொற்கள் வராமல் தவிப்பான் என்று, இதுதான் முதல் நிலை என்று வகுத்து காட்டுகிறார்கள். இரண்டாம் நிலை என்று என்னவென்றால், குறிப்புகளை வைத்து அதற்கு ஏற்ப கொஞ்சம் திக்கி திணறி பேசுவது இரண்டாம் நிலையாம். மூன்றாம் நிலை, எந்த குறிப்பும் இல்லாமல், கையில் எந்த குறிப்பும் இல்லாமல் இயல்பாக பேசுவது மூன்றாம் நிலை. நான்காம் நிலைனா என்னன்னா, தயாரித்த செய்திகளை விடவும் அரங்கிற்கும் அமர்ந்து இருப்போருக்கு ஏற்ப புதிய நிலையை சிந்தித்து சமயோஜித புத்தியோடு சொல்லுதல் நான்காம் நிலை. அப்போது இந்த 3 நிலைகளை கடந்துதான் ஒரு பேச்சாளர் இந்த 4வது நிலைக்கு வர வேண்டும் என்று நம்முடைய ஞான சம்பந்தன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக அவருடைய புத்தகத்திலே எடுத்துரைக்கிறார். அது மட்டுமல்லாது, தொடுப்பும் முடிப்பும் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நல்ல தொடக்கம் தான் அந்த பேச்சாளனுடைய பேச்சில் இருக்க வேண்டும். ஆரம்பமே சரியில்லைனா எப்படிப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல தொடக்கம் ஒரு பேச்சாளனுக்கு அவசியம். எப்படி நல்ல தொடக்கத்தோடு

பேசுகிறானோ அதுபோல நல்ல முடிப்பும் ஒரு பேச்சாளனுக்கு முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். வேற ஒன்னும் இல்லைங்க, முன்னாடி வணக்கம் சொல்றது, பின்னாடி முறைப்படி நன்றி சொல்வது, இது போன்ற சில சில கருத்துக்களை பேச்சுலகத்தில் நம்முடைய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக எடுத்து காட்டுகிறார்கள். இதில் குறள் ஒன்றையும் பதிவு செய்கிறார்கள். இரண்டாவது தலைப்பாக இருக்கக்கூடிய இலக்கிய அடிப்படை பழந்தமிழ் இலக்கியங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கு. அதுல அரங்கின்றி வட்டாழியற்றே நிரம்பிய நூலின்றி கோடி குழல், பேச்சாளர்களுக்கு மேடையில் தைரியத்தையும் மன உறுதியும் தருவது எதுவெனில் பேச போகின்ற தலைப்பையினுடைய பொருளை ஆழமாக தெரிதல் வேண்டும். இதனாலதான் தொல்காப்பியத்துல எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்லுகிறார்கள். பேசுகின்ற பொருள் நமக்கு தெரிந்தால்தான் அதை அமர்ந்திருக்கிறவர்களுக்கு மிக அழகாக கடத்த முடியும். அதுமல்லாமல் மனநம் என்பது பேச்சாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமாக இருக்கிறது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு தமிழ் மனப்பழக்கம் என்று சொல்வதை போல ஒரு பேச்சாளன் ஆகப்பட்டவன் ஒரு கருத்தை ஒரு அவையில் முன்வைக்கிறான் என்றால் அவனுக்கு மனநம் செய்த செய்திகள் எந்த அளவிற்கு தெல்ல தெளிவாக டெலிவர்னு சொல்லுவோம்ல ஆங்கிலத்துல, அதை எப்படி மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறான், அது ஒரு பேச்சாளனுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதைதான் சக்திமுத்தி புலவர் அப்படிங்கிற ஒருவர், நாராய் நாராய் செங்கால் நாராய் பவள பழம்படு பனையின் கிழங்கு பழத்தன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் என்ற ஒரு வரிகளை வைக்கிறார். ஆக இந்த வரிகளை ஒரு பேச்சாளன் நான் பிறழாமல் பேசும் பொழுது அவன் இப்படிப்பட்ட ஒரு கடினமான வார்த்தைகளை இந்த பேச்சாளன் இலகுவாக பேசுகிறான் என்றால் இவன் தான் ஒரு நல்ல பேச்சாளன் என்று அடையாளப்படுத்தப்படுவதை மிக அற்புதமாக இந்த இடத்திலே நம்முடைய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் பேசுகிறார்கள். அதாவது ஒருவருக்கு நம் உணவு கொடுப்பதை விடவும் இறை யாவருக்குமோ இறைவனுக்கு ஒரு பச்சிலை என்று சொன்னார்கள். அதன் பிறகு இன்சொல் சொல்வதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல செயல் என்று நம்முடைய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் எழுத்துடிக்கிறார்கள். இதைதான் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்கவந்தற்று, இனிய செய்திகளை ஒரு பேச்சாளன் பேச வேண்டும். அது இல்லாம அதேதான் இனிய செய்தியை பேசலன்னா அந்த அவை எப்படி இருக்குங்கிறதையும் நம்முடைய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக நகைச்சுவை என்னும் தலைப்பிலே எடுத்துரைக்கிறார்கள். அதன் பிறகு ஒரே ஒரு செய்தியை பேச வேண்டும், இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவோம்ல, சமயோஜித புத்தியோட ஒரு பேச்சாளன் எப்படி தன்னுடைய பேச்சை செயல்படுத்த வேண்டும்ங்கிறதுக்கு திருவி கல்யாண சுந்தரம் அவர்களை வைத்து அந்த கருத்தை பதிய வைக்கிறார். என்னன்னா இப்ப தொழிற்சாலைகள்ல வேலை பார்க்கறாங்க, தொழிற்சங்கங்கள்ல வேலை பார்க்கறாங்கன்னா சில வார்த்தையை மட்டும் தான் பழைப்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு கூப்பிடுறேன், இப்ப எல்லாம் வார்த்தைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்னன்னா ப்ரோங்கிறோம், அண்ணனை கூட வாங்க ப்ரோ போங்க ப்ரோ, சில பேர் அப்பா ப்ரோங்கிறாங்க. அந்த மாதிரியான சூழல்ல திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் காம்ரேட் என்னும் சொல்லுக்கு இணையாக சொல்லை தேர்றாரு. காம்ரேட் என்ற ஒரு வார்த்தைக்கு தோழன் என்று வார்த்தையை மாத்தலாம் என்று திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் அந்த நேரத்தில் யோசித்து சொன்னார் என்றால் அவருடைய சமயோஜித புத்தி ஒரு பேச்சாளனாக எப்படி இருந்திருக்கிறது என்பதை நம்முடைய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக பதிய வைக்கிறார். இது மட்டுமல்லாது மூன்று வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு பேச்சாளனுக்கு எது தேவை என்பதை. நம்முடைய வள்ளலார் அவர்கள் தான் மிக அற்புதமாக இந்த மூன்று வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னார். பதவி, அந்த முதல் எழுத்து பா இருக்குல்ல, அது வந்து பசித்திரான். இரண்டாவது இடத்து தா இருக்குல்ல, அது தனித்திறான். மூன்றாவது இடத்து வி இருக்குல்ல, அது விழித்திறான். அப்போ ஒரு பேச்சாளன் பசித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எந்த இடத்துல வேலை செய்யுது, அது எப்படியெல்லாம் பல பேருக்கு இருந்திருக்குங்கிறதையும் நம்முடைய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் பதிய வைக்கிறார். சுப்பிரமணிய சிவா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஐயா அவர்கள் விடுதலை போராட்ட வீரர்களாக இருந்தார். அவர் ஒரு பொழுது ஒரு மேடையில் முழங்கி கொண்டு பேசிக்கொண்டு அமர்ந்த பொழுது அங்குள்ள தோழர் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார், இந்த ஆங்கில மூட்டை முடிச்சோடு இந்த பயல்களை அனுப்ப வேணும்ட்டு ரொம்ப ஆவேசமா பேசினாரு. இதுல எதுவுமே தப்பு இல்லாத மாதிரி தானே இருக்கு. ஆமா, நம்மள வந்து அடிமையா நடத்தின ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கணும், அது மூட்டை முடிச்சோட விரட்டி அடிக்கணும்ட்டு அவர் சொன்னாரா? அவர் சொன்னதுக்கு அப்புறம் சுப்பிரமணிய சிவா அவர்கள், இந்த பேச்சாளர் பேசுவது தவறு, நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இவர் ஏன் வன்மையா கண்டிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார்னா, இந்த இடத்துலதான் நீங்க பாக்கணும் என்னன்னா, தோழர் பேசினார்ல அந்த பேச்சாளர் மூட்டை முடிச்சோடு ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்க வேண்டும்ட்டு, ஆங்கிலேயர்களை மட்டும்தான் விரட்டடிக்கணுமே தவிர மூட்டை முடிச்சோலாம் நம்மளோட நாட்டை விட்டு அப்படின்ட்டு ஒரு சிரிப்பலையும் சிந்தனையும் ஏற்படுத்திய பேச்சாளர்களாக நம்முடைய தமிழ் சார்ந்த பேச்சாளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். இன்னொரு என்னவென்றால், சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை சொல்லுஞ்சொல் இன்மை அறிந்து, நம் ஒரு சொல் சொல்லுகிறோம் என்றால் அந்த சொல் இன்னொருவரால் வெல்ல முடியாத சொல்லாக பேச்சாளன் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது எங்கு பயன்படும்,
இது பட்டிமன்றங்களில் பயன்படும். ஒரு பேச்சாளன் பட்டிமன்ற பேச்சாளனாக பேசுகிறான் என்றால் அவன் சில கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது எதிர

நீனரே திணறுகிற அளவிற்கு இந்த கருத்துக்கு மேல நம்மோட கருத்தை சொல்ல முடியாதுடா அப்படிங்கிற அளவுக்கு அவனுடைய கருத்தை வைக்கணும். அதனால்தான் வள்ளுவர் சொல்லுகிறாரு, சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அப்படின்ட்டு. இதையும் நம்முடைய கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் எடுத்துரைக்கிறாரு. இன்றைக்கு நம்ம சொல்லுகிறோமா பட்டிமன்றம், இது பட்டிமன்றத்திற்கான உண்மைய வார்த்தை கிடையாது. ஏன்னா மணிமேகலை சொல்லுகிறது, ஒட்டிய சமயத்தின் உருபொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து எருமின். 9ஆம் நூற்றாண்டுல மாணிக்க வாசகர் சொல்றாரு, எட்டும் இரண்டும் அறியா தென்னை பட்டிமன்றம் ஏற்றினை என்று, பட்டி மண்டபம் ஏற்றினை என்று கம்பர் சொல்றாரு 12ஆம் நூற்றாண்டுல. பன்னரும் கலை நெறி பட்டி மண்டபம் என்று, உண்மையான சொல் என்பது பேச்சாளர்களுக்கு புலப்பட வேண்டும் என்றால் அது பட்டி மண்டபம் தான் என்று சொல்லுகிறார். இது போல பல்வகை செய்திகள், பல்சுவை செய்திகள் நம்முடைய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய புத்தகத்தில்

0: ஒன்பதாம் நூற்றாண்டுல மாணிக்க வாசகர் சொல்றாரு, எட்டும் இரண்டும் அறியா தென்னை பட்டி மன்றம் ஏற்றினை ஏற்றினை என்று, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்று கம்பர் சொல்றாரு பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல, பன்னரும் கலை நெறி பட்டி மண்டபம் என்று. உண்மையான சொல் என்பது பேச்சாளர்களுக்கு புலப்பட வேண்டும் என்றால் அது பட்டி மண்டபம் தான் என்று சொல்லுகிறார். இது போல பல்வகை செய்திகள், பல் சுவை செய்திகள் நம்முடைய கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார். அவர் எல்லா இடத்திலும் பதிவு செய்வது என்னவென்றால், ஒரு பேச்சாளன் பல நபர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அது இலக்கிய ரீதியாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு பேச்சாளன் வளர்ந்து வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பணிவு மிக மிக அவசியம். ஏனென்றால் அந்த பணிவு தான் அந்த பேச்சாளனை மிகப்பெரிய இடத்திற்கு அழைத்து செல்லும் கருவியாக இருக்கும். அப்போது பேச்சாளனுக்கு பணிவு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு இடத்தில் பல இடங்களில் குறிப்பிட்டு நம்முடைய கு ஞானசம்பந்தனை அவர்கள் பதிவு வைக்கிற செய்தி என்னவென்றால், மனநம். ஒரு பேச்சாளன் ஒரு கருத்தை இடத்திலே முன்வைக்கிறான் என்றால், ஒரு கவிதையை சொல்லுகிறான் என்றால், அந்த கவிதையை பார்த்து சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த இடத்தில் பெருமை வராது. இதுவே அந்த ஒன்றரை பக்க நூற்பாவையோ ஒன்றரை பக்க கவிதையோ அவன் பார்க்காம சொன்னான் அப்படின்ட்டுனா அது மிகப்பெரிய ஒரு செயலாகும். கவிதைகளை ஒரு குறிப்பு இல்லாம நீங்க பேசுனீங்கன்னா நீங்க தான் அந்த இடத்துல ஆகச்சிறந்த பேச்சாளனா இருப்பீங்கன்னு நம்முடைய கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக சொல்லுகிறார். இது போல பல தரவுகளை நம்முடைய பேச்சாளர்கள் புரிந்து கொண்டால் பட்டொலி வீசிய பேச்சாளர்களாக மிகப்பெரிய அளவில் நம்முடைய பேச்சாளர்கள் வருவார்கள். அதுபோல என்னுடைய பேச்சிலும் ஒரு கவிதையை வைத்து நான் நிறைவு செய்கிறேன். உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கின்றதோ, உழைப்பு எப்படி நமக்கு வசதியை கொடுக்குமோ, திறமை எப்படி நமக்கு வெற்றியை ஈட்டுக் கொடுக்குமோ, அதுபோல ஒரு பேச்சாளனாக நாம் மாறுகிறோம் என்றால் அதற்கு சுவாசிப்பை விட வாசிப்பு மிக மிக முக்கியம்.
1: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேரில் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் உருமுதல் லட்சுமி கல்லூரி மாணவன் ஐ பாலகணபதி அவருக்கு பிடித்த புத்தகத்தை பத்தி பேசினாங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் சிவசக்திவேல்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
5: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றே அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480. தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றே அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

பிரதமர் திரு வுல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்றார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சியராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: பதினோரு மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன்.

நேரம் 11:02. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ராஜா கையவச்சா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: அதிகாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து அருண்மொழி எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: ஹாய் கலை, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன் தமிழ். வா உள்ள வா. என்ன சாப்பிடுற?
0: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன். தண்ணி மட்டும் கொடு. பா என்னமா வெயில் அடிக்குது.
1: தண்ணி இருக்கட்டும். இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
0: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு. என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு?
1: இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன். எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
0: அப்படியா? சூப்பர் கலை, கேக்கவே நல்லா இருக்கே.
1: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள், காய்கள், பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்கறேன்.
0: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறை தான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிகரம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 11:34 ஆகாஷ்வாணி நேயர்கள் தேன் சிந்தும் நேரத்தில் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
2: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
1: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
2: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
3: கைச்சிலம்பு பாடல்கள்
2: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
1: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
0: தொடர்ந்து கே.டி. யேசுதாஸ் பாடிய பாடல் படம் புது வசந்தம்.

0: மைடியர் மார்த்தாண்டன் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம்.
1: வானொலிக்கு 90
2: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடிக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடிக் கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்

0: வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி விட்ட ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கினுடைய நாடக நடிகர் என்ற முறையினருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டிவி வரதராஜன்.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலின் படம் தங்கத்தின் தங்கம்.

0: நடிகன் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
2: எண்ணெய் வித்து பயிர்ல பொட்டாஸ் பாக்டீரியா போடும்போது கண்டிப்பா பயிர் வந்து வாளிப்பாகவும் மணிகள் ரொம்ப திரட்சியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். அடுத்தது வந்து சல்பர் சாலிபிளைசிங் பாக்டீரியா, சல்பர் தான் இந்த எண்ணெயோட அளவு அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு.
1: எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நிறைவாக மௌனம் சம்மதம் திரைப்படத்தில் கே ஜே எஸ் தாஸ் சித்ரா பாடிய பாடல்.

0: நேரம் 12 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.
1: குறளமுதம் அறிவுடைமை 43 அதிகாரம் 8 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்.
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
7: தமிழர்களோட கலாச்சாரமும் பண்பாடும் தான் உலகத்திலேயே தலை சிறந்தது அப்படின்னு சொன்னா யாரும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. பண்டைய தமிழர்கள் நமக்கு நிறைய பொக்கிஷங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அரிய வகையான சில பொருட்களை அருங்காட்சியகங்கள்ல காட்சிப்படுத்தி பத்திரப்படுத்தியும் வச்சிருக்காங்க நம்ம தமிழக அரசாங்கம். தமிழ்நாட்டுல மட்டும் 25 அருங்காட்சியகங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இன்றைக்கு சர்வதேச அருங்காட்சியக தினம். தமிழர்களோட பண்பாடும் கலாச்சாரமும், தொழில் வாழ்க்கை முறை, நாகரிக வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க இந்த அருங்காட்சியகங்கள் நமக்கு உதவி செய்து இன்றைய காலத்து தமிழர்களுடைய வரலாறுகளையும் மரபுகளையும் அடுத்த தலைமுறைகள் தெரிஞ்சுக்க வைப்பதுதான் நம்மளுடைய கடமை. எப்படி அடுத்த தலைமுறைக்கு இதை எல்லாற்றையும் கடத்துவது அப்படின்னு யோசிச்சோம்னா, நம்ம இன்னைக்கு கடைபிடிக்கிற பண்பாடு, மரபு, தொழில்முறை, வாழ்க்கை முறை, கண்டுபிடிப்புகள், புத்தகங்களும், மொழியும், இயற்கையும், அறிவியல் முறைகளும் தான் அடுத்த தலைமுறைக்கு அருங்காட்சியகமா இருக்க போகுது. இவற்றையெல்லாம் பாதுகாப்பதும், உயிருக்கு மேலாக நினைத்து சரித்திர பதிவுகளாக மாற்றுவதும், நம்முடைய வாழ்வை வரலாறாக மாற்றுவதும் நமது கடமை. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து நம் வாழ்வை வரலாறாக மாற்றுவோம். இயற்கை காப்போம், மனிதம் வளர்ப்போம்.
6: இனிய உலகம் இனியும் தாங்குமா?

நேயர்களே, இன்று பிற்பகல் மணி 2:15 வேளாண் அரங்கத்தில் ட்ரைகோடெர்மா விரடி பயன்கள் குறித்து நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்க ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 12:10. நேயர்கள் கேட்கவிருப்பது சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் மலைக்கோட்டை எஸ் செந்தில்குமார், குமாரவயலூர் ஆர் நல்லுக்குமார் ஆகியோரின் தவில் தாளவாத்திய நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். ஆதி தாளம் ஒரு கலை சவுக்கத்தில் புல்லாங்குழலில் எடுப்பு வாசிப்பவர் பிரபஞ்சம் முக்கிய பிராணா அவர்கள்.

சங்கீத சாரலில் இன்று மலைக்கோட்டை எஸ் செந்தில்குமார், குமாரவயலூர் ஆர் நல்லுக்குமார் ஆகியோர் வாசித்த தவில் தாளவாத்திய நிகழ்ச்சி கேட்டோம்.

0: நேர்களை உங்கள் நினைவிற்கு 2:30 திரைக்களஞ்சியம். இதில் வரகநேரி எஸ் விமலா அவர்களின் தொகுப்பிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். இன்று இரவு 10 அரங்கிசையில் வி எல் வேதகிரி அவர்களின் வயலினிசை கேட்கலாம். மதராஸ் ஏ கண்ணன் அவர்கள் மிருதங்கம், பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரிய நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று

0: கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் கோத்தம்பர்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய தொழில் முறை கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்னணு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஸ்வீடன் நாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வரவேற்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கருத்தரங்கில் ஸ்வீடன் பிரதமர் திரு வுல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர்லைன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணம் மூலம் இருநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளின் ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஸ்வீடன் நாட்டு பயணத்தின்போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு வி டி சதீசனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேரள அரசுக்கு தேவையான அரசின் உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய், துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்த அவசரகால வாகனங்கள் 33 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் துறையில் மகளிர் மாலுமிகளின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் மகளிர் மாலுமிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் அதிக அளவில் மகளிர் மாலுமிகள் பணியாற்ற முன்வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் அதிக அளவில் மகளிர் பணியாற்றி வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இரு நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பங்களிப்பு, கடல்சார் கூட்டு முயற்சிகள், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வாங் கியாங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சுகள் நடத்தவுள்ளார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆங் யூவுடன் பாதுகாப்புத்துறை மேம்பாடு குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சிகரெட் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி 28% 40% அதிகரிக்கப்பட்டதன் மூலம்

0: புகையிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41 குரூப் பி பணியிடங்களுக்கு 44 குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45 வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிஐஎஸ்எஃப் துணைத் தலைவர் விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தில்லி காவல்துறை, தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் 16 சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 1 கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 4 கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 9 உயிரிழந்தனர். ட்ரக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் வேனில் பயணம் செய்த 9 உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக லக்கிம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 ரூபாயும் காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். மரிபோரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டான்கிங் வியை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இலிஷா பால் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லியோ ஜாய் சியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகல் இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜியான் தேசி யான் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4, 6-4 என்ற செட்கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரியா நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: முத்துவிழா கண்டும் முதிராத முயற்சியுடன் புதிய எழுச்சியுடன் தொடர்கிறது தன் பயணத்தை திருச்சி வானொலி.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால்

0: ஆர்பிஐ குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். ஆர்பிஐ சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
2: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இல் பாப்கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் பகல் ஒரு மணி. நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.

காவிரி கரையின் கானம் பாடும் வானம்பாடி திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களே, நாம் இனி கேட்டு ரசிக்கலாம் மனதோடு உறவாடும் மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில் நாம் கேட்டு

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களே, உங்கள் மனம் முரடி கொண்டிருக்கின்றது மதுரகீதம். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் சக்கரம் படத்திலிருந்து.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து கேட்க இருக்கும் பாடல் கூலிக்காரன் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில்.

நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது வானொலி அலைவரிசைகளில் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் ட்ரைகோடெர்மா பயன்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2:30 திரைக்களஞ்சியம், இன்று வரகநேரி எஸ் விமலா அவர்களின் தொகுப்பில் இருந்து. வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் உறவுகளை, திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

நினைவுகளோடு உறவாடும் இனிய கானங்கள் இசைந்தாடுகின்றது. திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில அடுத்ததா நாம கேட்க இருக்கிற பாடல், 1961 சிவாஜி கணேசன், சரோஜா தேவி இவங்க நடிப்புல பீம்சிங் இயக்கத்துல வெளிவந்த படம் பாலும் பழமும். அந்த படத்துல இருந்துதான் பாடல் கேட்க போறோம். இந்த படம் கன்னடம், ஹிந்தி இந்த மொழிகள் எல்லாம் கூட ரீமேக் பண்ணாங்க, மறுவாக்கம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் துருக்கியிலையும் கூட வெளிவந்ததா சொல்றாங்க. அதுல இருந்து ஒரு அழகான பாடல், நான் பேச நினைப்பதெல்லாம்.

கடந்த கால நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் கானங்களின் அணிவகுப்பாய் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில அடுத்ததா நாம கேட்க இருக்கக்கூடிய பாடல் இரு கோடுகள் படத்திலிருந்து. 1969 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் தேசிய திரைப்பட விருதையும் வாங்கியிருக்கு. பாலச்சந்தர் இயக்கிய படத்துல முதல் விருது வாங்கிய படமும் கூட இதுதான். இது இரு கோடுகள் அப்படின்ற மேடை நாடகத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட அந்த படத்திலிருந்து அழகான பாடலை நாம இப்ப கேட்கலாம். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம்.

36 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில அடுத்ததா நாம கேட்க இருக்கக்கூடிய பாடல் இரு கோடுகள் படத்திலிருந்து. 1969 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் தேசிய திரைப்பட விருதையும் வாங்கியிருக்கு. பாலச்சந்தர் இயக்கிய படத்துல முதல் விருது வாங்கிய படமும் கூட இதுதான். இது இரு கோடுகள் அப்படின்ற மேடை நாடகத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட அந்த படத்திலிருந்து அழகான பாடலை நாம இப்ப கேட்கலாம். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம்.

சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
4: Bye.

கருப்பு வெள்ளை காலத்தை கானங்களால் நினைவூட்டும் இது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுரை கீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் பழனி படத்திலிருந்து, சீர்காழி கோவிந்தராஜன் எஸ் ஜானகி பாடியது.

0: மதுரகீதம் நிகழ்ச்சியில் நாம் கேட்ட பாடல் பழனி படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் பி சுசிலா பாடியது.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: சில்லென்ற சாரல்,
6: கார்முகில் கூட்டங்கள்,
5: இதமான தென்றல்,
6: இனிமையான பாடல்கள் கேட்டு மகிழ
5: இரவு இசை இனிமை.
6: திருச்சி வானொலியில் தினந்தோறும் 8 மணிக்கு
7: ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே சிறு சிங்க
5: 80-90களில் வந்த பாடல்கள் நேரலையில்
6: பங்கேற்க
5: 240-102-1
6: 246-102-1
5: மாவட்ட இணைப்பு எண் 0431
6: பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நம்மோடு இசைந்து கொண்டிருக்கின்றது மதுர கீதம். நேரம் 1:40. நேர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்று 7:25 உழவர் உலகம். கோடைகால பயிர் பராமரிப்பு பற்றி அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அசோக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்க இருக்கும் பாடல் இருளும் ஒளியும் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் P சுசிலா இணைந்து பாடியது. KV மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில்

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காற்றலைகளில் விருந்தளித்து சென்ற மதுரை கீதம் மீண்டும் வரும் நாளை பகல் 1 மணிக்கு. நேர்களே, உங்களின் நினைவிற்கு பிற்பகல் 2:15 வேளாணரங்கு நிகழ்ச்சியில் ட்ரைகோடெர்மா பயன்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இன்று வரகனேரி எஸ் விமலா அவர்களின் தொகுப்பில் இருந்து இணைந்திருங்கள். உறவுகளை எங்களோடு வர இருக்கிறது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒளிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக்கொண்டார்.

0: உள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். நார்வே உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் பிரதமர் நாளை 3வது இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டிலும் பங்கேற்கிறார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று அந்நாட்டு மன்னர் ஹரால்ட் மற்றும் அந்நாட்டு பிரதமர் ஜோனஸ் கஹரியும் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டிலும் அவர் உரையாற்றுகிறார். தூய்மை, பசுமை தொழில்நுட்பம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்டவைகளை முக்கிய நோக்கமாக கொண்டு பிரதமரின் இந்த நார்வே பயணம் அமைந்துள்ளது. முன்னதாக தமது ஸ்வீடன் பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே புறப்பட்ட பிரதமர் இந்தியா ஸ்வீடன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தமது பயணத்தின் மூலம் புதிய எழுச்சி பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். வரும் 5 ஆண்டுகளில் இருநாட்டு வர்த்தகம் இருமடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அரசுமுறை பயணமாக வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். இந்த இரு நாடுகள் இடையிலான நட்புறவை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக தமது சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். மேலும் ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்களை வலுப்படுத்துதல், கடல்சார் ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக வியட்நாம் அமைச்சர் ஜெனரல் வேன் ஜியாங் உடன் இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடனும் பரஸ்பர நலன் சார்ந்த சந்திப்பை அவர் மேற்கொள்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் பங்கேற்கிறார். உலகின் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. 6 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்களும் வல்லுநர்களும் பங்கேற்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் 20 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதிதாக பதவியேற்றுள்ள கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கேரள மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய அரசுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். தொழில்துறை வளர்ச்சியில் இந்த கூட்டமைப்பின் பங்களிப்பை முதலமைச்சர் பாராட்டினார். சென்னை தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் குழுவினரும் முதலமைச்சரை சந்தித்து பேசினர். இவர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கு 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்ட புத்தகங்களையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் வெளியிட்டார். இந்த நிலையில் முதலமைச்சர் திரு விஜயுடன் பள்ளிக் கல்வித்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியிருப்பதாக கூறினார். வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி எடுக்க வேண்டும்.

0: என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், எந்த ஒரு இயக்கத்திலும் இணையும் எண்ணம் தமக்கு இல்லை என்று தெரிவித்தார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையடுத்து மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று துவங்குகிறது. இந்த மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 1,000,000 கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம்,
2: திருவள்ளுவர் சிலை, பரதநாட்டிய நடன கலைஞர், திருவாரூர் தேர்
1: உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் 275 வகையான பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. உதகையிலிருந்து
0: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. சாலை வசதி, குடிநீர், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்டவைகள் குறித்து அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க ஆட்சித்தலைவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்டத்தில் மக்கள் நலப்பணிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாகை மற்றும் கீழ்வேளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் உளுந்து கொள்முதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
3: நாகப்பட்டினம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் கீழ்வேளூர், திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் 350 மெட்ரிக் டன் உளுந்து கொள்முதல் செய்ய அரசாணை வரப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலன் கருதி மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு 1 கிலோ உளுந்து விலை ₹78 என்ற விலையில் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற நிலத்தின் கணினி மூலம் பெறப்பட்ட சிட்டாடங்கள், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கின் புத்தக நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட அலைபேசியுடன் சம்பந்தப்பட்ட விவசாயி நேரில் வந்து ஆதார் கைரேகை பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட பதிவு மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படும்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு பாபு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தேனி கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து தொடங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கும்பக்கரை அருவியில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து இல்லாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் தற்போது அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கான விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: நெல்லையில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேரம் இப்பொழுது 1:55.

நேர்களை உங்கள் நினைவிற்கு 2:15 மணிக்கு வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் ட்ரைகோடர்மா விரிடி பயன்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஏதாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவிப்பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள். இதனைத் தொடர்ந்து திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் வரகநேரி எஸ் விமலா அவர்களின் தொகுப்பிலிருந்து பாடல்களை கேட்கலாம்.

0: economic viability and environmental sustainability in the prevailing circumstances. U.S. President Donald Trump has warned Iran the clock is ticking as talks to bring the war to an end have stalled. The remarks come as Washington and Tehran sit locked in a test of wills, waiting to see who blinks first to end the stalemate in the war in the region. In a social media post, President Trump said time is running out and called upon Tehran to move quickly towards an agreement. Meanwhile, Iranian media has reported that the U.S. failed to make any concrete concessions in its response to Tehran's latest proposals to end the conflict. In IPL cricket, hosts Chennai Super Kings will take on Sunrisers Hyderabad at M.H. Chidambaram Stadium. The match is scheduled to begin at 7:30 p.m. In the latest standings, Sunrisers Hyderabad are currently placed third with 14 points from 12 matches, having won 7 matches so far and remain firmly in the playoff race. Chennai Super Kings are fifth with 12 points from as many matches, having registered 6 wins this season. India finished the Asian Weightlifting Championships 2026 in Gandhinagar with 10 medals, including 1 silver and 9 bronze, marking a big improvement from the previous edition in Tianshan, where India returned without a medal. Commonwealth Games bronze medalist Lovepreet Singh delivered India's best performance on the final day by finishing fifth in the men's 110 kg+ category. The India Meteorological Department, IMD, has forecast heat wave to severe heat wave conditions over the plains of northwest India and central India during many days of the week. According to IMD, heat wave conditions are likely to prevail over Uttar Pradesh till Saturday. Rajasthan, Punjab, Haryana, Chandigarh and Delhi will also experience similar conditions. The weather agency predicted gradual rise in maximum temperatures by 3 to 5 degrees Celsius over northwest parts of the country. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Oslo to hold bilateral talks with his Norwegian counterpart Jonas Gahr Støre this evening. Prime Minister Modi says his Sweden visit adds new momentum to bilateral relations as both countries agree to double trade in next 5 years. Congress leader Veeru Satheesan takes oath as Keralam Chief Minister along with 20 cabinet ministers. West Bengal government approves 7th pay commission for state government employees. Union Home Minister Amit Shah flags off 400 emergency response vehicles in Raipur district of Chhattisgarh. And in IPL cricket, hosts Chennai Super Kings to take on Sunrisers Hyderabad this evening. With that, we end the midday news.
1: நேரம் பிற்பகல் 2:15. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நாம் இனி கேட்கலாம்
2: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று ட்ரைகோடெர்மா விரிடியின் பயன்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். பொதுவா பயிர் சாகுபடியில நம்ம விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் ஏராளம். அந்த சவால்கள்ல ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது நோய் தாக்கம். அது வேரல்கள் நோயா இருக்கலாம், இல்ல நாற்றல்கள் நோயா இருக்கலாம், இல்ல வாடல் நோயா இருக்கலாம். அது அந்தந்த பயிரை பொறுத்து நோய் தாக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். நோய் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான கட்டுப்பாட்டு முறைகளை செய்யறதை விட நோய் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நாம முதல் செய்யறது என்னன்னா விதை நேர்த்தி. பொதுவா விதை நேர்த்திக்கு நம்ம விவசாயிகள் பயன்படுத்தக்கூடியது ட்ரைகோடெர்மா விரிடி. அது மட்டும்தானா, ட்ரைகோடெர்மா விரிடி பயன்படுத்துவதால் இன்னும் என்னென்ன நன்மைகள் இருக்கு, இத பத்தி விவரமா நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவங்க. இதோ
3: வணக்கம் நேயர்களே. இப்போ இயற்கை முறையில் விவசாயம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு அழுத்தம் அந்த இயற்கை முறை விவசாயத்தில் இருக்குது. நிறைய விவசாயிகள் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும், ரசாயனத்தை குறைக்கணும் அப்படின்ற சிந்தனையில் செயல்படுறதை பார்க்க முடியுது. அப்படி இயற்கை முறையில் செய்யணும் அப்படின் போது நுண்ணுயிரிகளுடைய பங்களிப்பு இயற்கை விவசாயத்தில் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து உடனே நினைவுக்கு வருது இந்த ட்ரைகோடர்மா விரிடி, அப்புறம் பெசிலஸ், சூடோமோனாஸ், இதெல்லாம் நினைவுக்கு வரும். இன்னைக்கு வந்து இந்த ட்ரைகோடர்மா விரிடி இந்த நுண்ணுயிரி பற்றி நிறைய தகவல்களை சொல்வதற்காக முனைவரையும் ராஜேஷ்

0: நமது நிலையத்தில் இருக்கிறார். டாக்டர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: ட்ரைகோடர்மா விரிடி, ஒரு அறிமுகம் கொடுங்களேன் இந்த நுண்ணுயிரை பற்றி.
1: ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிறது வந்து நுண்ணுயிர்கள். இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பயிர்களில் வந்து இந்த நுண்ணுயிர்கள் பற்றி என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நம்ம முதல் விரிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதுக்கு தலைப்புக்கு வருவோம் நம்ம.
0: சரிங்க.
1: முதல்ல வந்து பயிரை தாக்கக்கூடியதில் முதல் பூச்சி, அதுக்கடுத்தது வந்து நோய்கள். இந்த பூச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது, பயிர்களை சேதாரங்கள் நேரடியாக விளைவிக்கக்கூடியது, அது பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த நோய்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள். அதில் வந்து மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சான வகைகள், அதுக்கடுத்ததாக பாக்டீரியா, வைரஸ் அப்படின்ற நிறையா பயிர்களை தாக்கி சேதாரங்களை வந்து விளைவிக்கக்கூடியது. பூச்சிகளுக்கு அடுத்ததாக அதிக அளவு பயிர்களுக்கு சேதாரங்களை விளைவிக்கக்கூடியது வந்து இந்த நோய்கள். இதில் இந்த நுண்ணுயிர்களை நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப வந்து விவசாயிகள் எல்லாருமே நேரடியாக நம்ம வந்து மருந்துக்களை தான் வந்து பயன்படுத்துகிறோம். வேதியியல் முறையில் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துகிறோம். அதனால் வந்து நமக்கு வந்து நிறைய தொந்தரவுகளை வந்து வர ஆரம்பிக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து சுற்றுப்புற சூழலில் அதோட நச்சுத்தன்மை அப்படிங்கிறது வந்து எல்லா உயிர்களையும் வந்து கொல்லக்கூடியதாக இருக்குது.
0: ஒரு தேனி கூட பறந்து ஓடி போகிற அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது.
1: முக்கியமாக வந்து ஐயா சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேனீக்களை வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய எல்லா பூச்சிகளையும் எல்லா நுண்ணுயிர்களையும் இதோட நச்சுத்தன்மை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் விவசாயிகள் எல்லாருமே வந்து அதை நோக்கி செல்லாமல் அதுலேருந்து கொஞ்சம் மாற்றம், ஒரு சில மாற்றங்களை மட்டும் செஞ்சாலே போதும், நமக்கு வந்து இயற்கை வழி விவசாயம் அப்படிங்கிறத நோக்கி நமக்கு வந்து சுற்றுப்புற சூழலுக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் நம்ம வந்து பயிர்களில் வந்து விளைவிச்சு அதோட லாபங்களை வந்து நம்ம ஈட்டலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிறது இதுவும் ஒரு பூஞ்சான உயிரி தான். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து மண்ணிலிருந்து தான் வந்து இதையும் வந்து நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து பயிர்களை தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் அந்த மண்ணில் தான் இருக்குது, நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் அந்த மண்ணில் தான் இருக்குது. அதை வந்து ஆய்வகத்தில் வந்து அந்த நுண்ணுயிரை வந்து தனியாக பிரித்து அதை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி மறுபடியும் அதே மண்ணிலே வந்து அந்த தீமை செய்யக்கூடிய பூஞ்சானத்துக்கு எதிராக வந்து இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறது வந்து எந்தெந்த வழிகளில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இது எந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும், எப்படி வந்து அந்த தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து அழிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது முதலாவதாக நம்ம வந்து விதை நேர்த்தி அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம். பயிர் மொத மொதல் விதைக்கும் பொழுது விதை நேர்த்தி அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணும் பொழுது அந்த விதையை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். மண்ணில் வந்து அந்த விதையை வந்து முளைக்கும் பொழுது அதில் வந்து நிறைய வேர் மற்றும் அதோட முளைப்பு வந்து வெளியில் வரும் பொழுது அது சுற்றிலும் நிறைய பூஞ்சானங்கள் வந்து அதை வந்து தாக்க ஆரம்பிக்கும். மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சானங்கள் வந்து அதை தாக்க ஆரம்பிக்கும். அதை சுற்றிலும் இது வந்து ஒரு கவச குண்டலம் மாதிரி இதோட ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் மண்ணில் வந்து உற்பத்தி ஆகி அதை ஒரு கவசமாக இருக்கும். 20 முதல் 25 நாள் வரைக்கும் தான் வந்து அந்த பயிருக்கு வந்து பாதுகாப்பு கவசத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததாக ரெண்டாவது டோஸ் கொடுக்குற மாதிரி மண்ணில் வந்து ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிறது கலந்து போட்டோம் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய மற்ற பூஞ்சான உயிர்களை வந்து மறுபடியும் அதோட வேர்பகுதிகளை வந்து தாக்காமல் நம்ம கட்டுப்படுத்தலாம்.
0: ஓ, அப்போ முதல்ல விதை நேர்த்தி நேரத்தில் ட்ரைகோடர்மா விரிடி பயன்படுத்தணும். அது ஒரு 25 நாள் பாதுகாப்பு தருது. அதற்கு பிறகு மண்ணில் இந்த ட்ரைகோடர்மா விரிடி அந்த பூஞ்சானை கொடுத்துட்டோன்னா அது அடுத்த கட்ட நடவடிக்கை அது பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்க.
1: ஆமாம், கண்டிப்பாங்க. இதில் வந்து முதலாவதாக சொன்ன மாதிரி வந்து அந்த வேர்பகுதிகளை சுற்றிலும் வந்து இந்த பூஞ்சானங்கள் வந்து தொடர்ந்து அதை ஆக்குப்பை பண்ணிக்கிறதுனால மற்ற நுண்ணுயிர்கள் வந்து அந்த இடத்துக்கு வர முடியாது. இது வந்து ரெண்டுக்கும் உள்ள ஒரு போட்டி.
0: கெடுதல் செய்யக்கூடிய பூஞ்சான்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லாத இல்லாமல் போய்விடும்.
1: அதுக்கடுத்ததாக இதுலேருந்து சுரக்கக்கூடிய என்சைம்கள்லாம் வந்து அந்த பூஞ்சான மற்ற தீமை செய்யக்கூடிய பூஞ்சான உயிர்கள்லாம் வந்து வளர விடாமல் அதுக்கு வந்து தீமை செய்யக்கூடியதாக இது இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து சுரக்கக்கூடிய அந்த என்சைம்களை வந்து ரொம்ப முக்கியம். இந்த என்சைம்கள் வந்து இன்னொரு வேலையும் செய்யும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு வந்து ஊட்டச்சத்துக்களை வந்து அதிகமாக மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வந்து உறிஞ்சி வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த என்சைம்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து பயிரில் வந்து தாக்கக்கூடிய அந்த பூஞ்சானங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன் வந்து பயிர்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய.
0: இப்போ இந்த ட்ரைகோடர்மா விரிடி நுண்ணுயிரி பற்றி நிறைய பூஞ்சான் பற்றி நிறைய விவரங்கள் சொல்லிட்டு வரீங்க. இது எல்லா பயிர்களுக்கும் பொருந்துமா, இல்லை இந்தெந்த பயிர்களுக்கு ட்ரைகோடர்மா விரிடி அப்படின்ற நுண்ணுயிரி பலன் தருமா?
1: இந்த ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்களுக்கு மட்டும்தான், அதிகமாக தண்ணி இருக்கக்கூடிய பயிர்களில் வந்து இதை வந்து பயன்படுத்த முடியாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சானத்துக்கு எதிராக மட்டும்தான் இதோட வீரியத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து சிறுதானிய பயிர்களுக்கு வந்து இது பயன்படுத்தலாம். தானிய பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி பண்ணுறதுக்கும் அதோட நாற்றுக்கள் அந்த மாதிரி இதுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ப்பகுதியில் வந்து பூஞ்சான தாக்குதல் எதுவும் இல்லாமல் வந்து இதில் வந்து முக்கி நம்ம வந்து நடுற மாதிரி வைக்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கடுத்தான் வந்து சிறுதானிய பயிர்கள், தானிய பயிர்கள், அதுக்கடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய அனைத்து பயிர்களுக்கும் வந்து இதை நம்ம வந்து விதை நேர்த்தி செய்கிறதுக்கு வந்து இதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
0: இப்போ நீங்கள் வந்து ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வந்திருக்கிறீங்க. ஆமணக்கு பயிர் சாகுபடியும் போது எந்த காலகட்டத்தில் இந்த ட்ரைகோடர்மா விரிடி பயனுள்ளதாக இருக்குங்க?
1: மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விதைக்கிற காலங்களில் இருந்தே வந்து இதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஆமணக்கு பயிர்கள்

0: இதில் வந்து வாடல் நோய் அப்படிங்கிறது வந்து மண்ணிலேருந்து வரக்கூடிய பூஞ்சாணத்தோட தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வாடல் நோய் தாக்குதலை வந்து குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த ட்ரைக்கோடோமாவிடி அப்படிங்கிற விதை நேர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை விதைகளை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நோய் தாக்குதலேருந்து தவிர்த்துக்கலாம். இது இல்லாமல் மிக முக்கியமாக வந்து மானாவாரியாக விதைக்கக்கூடிய எண்ணெய் வித்து பயிர்களில் வந்து மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கிழக்கடலை பயிர்களுக்கு வந்து இந்த விதை நேர்த்திகளை வந்து ரொம்ப மிக முக்கியமாக நம்ம பயன்படுத்தலாம்.
1: சரிங்க, இப்போ விதை நேர்த்தி அப்படின்னு வரும்போது எந்த அளவில் அதை பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அதை சொல்லுங்கள்.
0: பொதுவாக எல்லா பயிர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் வந்து இந்த ட்ரைக்கோடர்மா விரிடி அப்படிங்கிறத வந்து துகள்கள் வந்து பயன்படுத்தலாம். இது வந்து நமக்கு வந்து தூள் வடிவத்திலையும் கிடைக்கும், திரவ வடிவத்திலையும் கிடைக்கும். அதில் வந்து இது 1 ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதைத்தாலும் அது வந்து 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: சரிங்க, இதுக்கு ஏதாவது ஒட்டும் திரவம் எதுவும் தேவைப்படுமா, இல்லைன்னா நீங்கள் அப்படி கலந்தோடனே அது போய் அதோட ஒட்டிக்குதா, ஏதாவது ஒரு ஊடகம் ஒன்று தேவைப்படுதா?
0: இதை வந்து நம்ம நேரடியாகவே ஒட்டும் திரவம் கொண்டு நம்ம பயன்படுத்தலாம், இல்லாட்டி வந்து நம்ம ஆரிய கஞ்சி அது ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடியது. நல்லா ஆறின கஞ்சியில் வந்து நம்ம அந்த 1 கிலோ விதைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 200 மில்லி லிட்டர் ஆறின கஞ்சி, அதோட வந்து இது 4 கிராம் விதையை வந்து நல்லா கலக்கிட்டு அது சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா விதைகளை வந்து நம்ம உள்ளே வந்து நம்ம கலக்கிட்டோம் அப்படின்னா அது சுற்றிலும் மேலே வந்து நல்லா வந்து ஒரு கோட்டிங்காக வந்து ஃபார்ம் ஆகும்.
1: காய வைக்கணுமா?
0: நிழலில் வந்து கண்டிப்பாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைக்கிறதே சிறந்தது.
1: இப்போ வந்து திரவ நிலையிலையும் இருக்குது, தூள் வடிவிலும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. தூள் வடிவில் 4 கிராம்னு சொல்லிடலாம், திரவ வடிவத்தில் இருக்கிறத இது எவ்வளோ அளவு பயன்படுத்த?
0: திரவ வடிவத்தில் இருக்கிறது வந்து 6 கிராம் வந்து ஒரு லிட்டர் இதுக்கு வந்து 6 கிராம் என்ற அளவில் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து நம்ம இலைவழி தெளிப்புக்கும் வந்து இந்த திரவ வடிவத்தில் இருக்கக்கூடிய ட்ரைக்கோடர்மா விரிடி அப்படிங்கிறத வந்து நம்ம பயன்படுத்தலாம்.
1: சரிங்க, இப்போ வந்து ஒரு 25 நாள் இதனுடைய செயல்பாடு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு பயிருடைய வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா பயிர் வளருது, ஃபர்ஸ்ட் பூச்சி தாக்குதல் வருது, அதுக்கப்புறம் தான் நோய் தாக்குதல் வருது அப்படின்ற மாதிரி என்னோட புரிதல், அது சரிங்களா? அப்போ கடைசி காலகட்டத்தில் தானே அந்த பயிர் பலன் தரக்கூடிய காலகட்டத்தில் தானே அதுக்கு நோயின்னு ஒன்று வருது, அப்போ அந்த சமயத்தில் தான் அதை அதிகம் பயன்படுத்தணுமா எப்படிங்க?
0: நீங்கள் சொன்னது வந்து பூச்சி தாக்கங்கள் நோய் தாக்கங்கள் அப்படிங்கிறத வந்து விதையை வந்து நம்ம மண்ணில் போட்டதுலேருந்து அந்த பயிரை வந்து நம்ம அறுவடை பண்ணுற வரைக்கும் எந்த காலங்களில் வேணாலும் வந்து இதோட ரெண்டோட தாக்குதலும் வந்து இருக்கும். அதனால் வந்து பயிர்களை வந்து நம்ம தாக்குதலேருந்து தவிர்க்கிறதுக்கு வந்து எப்பொழுதும் நம்ம வந்து பயிர்களை வந்து நம்ம வந்து தினமும் கவனிச்சிக்கிட்டே தான் வரணும். இதில் வந்து இந்த ட்ரைக்கோடர்மா விரிடி அப்படிங்கிறது வந்து நான் விதை நேர்த்தி பண்ணின உடனே 25 நாட்களுக்கு வரைக்கும் தான் அதோட தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து தொடர்ந்து அதுக்கு வந்து பாதுகாப்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா வந்து ட்ரைக்கோடர்மா விரிடி அப்படிங்கிறது வந்து மண்ணில் வந்து நேரடியாக வந்து இதை இடாம நம்ம வந்து தொழுவுரம் 1 ஏக்கருக்கு 40 முதல் 50 கிலோ தொழுவுரத்தோட இதை வந்து நல்லா கலந்து
1: எவ்வளவு எவ்வளவு கொடுக்கணுங்க, இதோட அளவு எவ்வளவு இருக்கணும்?
0: 1 ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து இதை இடறோம் அப்படின்னா 1 கிலோ
1: 40-50 கிலோ தொழுவுரத்தில் 1 கிலோ ட்ரைக்கோடர்மா எவ்வளோங்க விலை? இது
0: இதோட விலை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து 168 ரூபாய்க்கு கொடுக்குறோம் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி.
1: 1 ஏக்கருக்கு 168 ரூபா இதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும்,
0: பண்ணால் போதும்.
1: அது 25வது நாள் ஒரு முறை கொடுக்கணுன்றீங்க, அதோட போதுமா இல்லை இன்னொரு முறை திருப்பி கொடுக்கணுமா அந்த பயிருடைய வளர்ச்சியில்?
0: மறுபடியும் ஒரு 15 நாள் கழித்து நம்ம வந்து திருப்பி இன்னொரு டோஸ் வந்து நம்ம கொடுக்கணும்.
1: விதை நேர்த்திக்கு அப்புறம் ஒரு 25வது நாள், அப்புறம் திருப்பி அடுத்து ஒரு 15வது நாள், அப்போ கிட்டத்தட்ட அந்த பயிரோட ஒரு 40-50வது நாள் திருப்பி இன்னொரு முறை கொடுக்கணும்.
0: ஒரு 100 நாள்
1: பயிர் அதே மாதிரியா?
0: ஒரு 100 நாள் பயிர் இருக்குதுன்னா அதில் வந்து நம்ம 60 நாள் வரைக்கும் அந்த பயிர்களுக்கு வந்து எந்த வித சேதாரமும் இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து
1: விளைச்சல் நல்லா
0: விளைச்சலில் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் வந்து முழு அளவு.
1: விதை நேர்த்தி அப்புறம் 2 முறை கொடுத்தால் போதுமா இல்லை இன்னொரு முறை கொடுக்கணுமா?
0: 2 முறை போதும்.
1: 2வது முறையும் அதே மாதிரி 1 ஏக்கருக்கு 40-50 கிலோ தொழு உரம், அதில் 1 கிலோ ட்ரைக்கோடர்மா
0: விரிடி. இதை வந்து நிழல் பாங்கான இடத்துல ஒரு 7-10 நாள் வந்து வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை கொடுக்கணும். ஏன்னா அந்த 7-10 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைக்கோடர்மா விரிடி அப்படிங்கிறது வந்து மண்ணில் வந்து எந்த அளவுக்கு வந்து வேகமாக வந்து அதோட உற்பத்தி திறன் அதிகமாக இருக்குதோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழு உரத்தில் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கான சத்துக்கள் வந்து அந்த தொழு உரத்தில் இருந்து கிடைக்கிறனால அதோட வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரங்களில் வந்து நம்ம வந்து இதை வந்து மலர் பாங்கான இடத்துலையும் ஒரு நிழல் பாங்கான இடத்துலையும் வந்து நம்ம வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மண்ணில் இட்டோம் அப்படின்னா இதோட வீரியத்தன்மை இன்னும் அதிகமாக கிடைக்கும் நமக்கு.
1: இன்னொரு ஒரு ஆவலை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, அதாவது நம்ம மண்ணிலேருந்து அந்த ட்ரைக்கோடர்மா விரிடி எடுக்கிறோம், அதை திருப்பி வந்து அதை பன்மடங்கு ஆக்கி விற்கிறோம் அப்படின்றீங்க. இந்த மண்ணிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இது எங்கே அதிகமாக கிடைக்கும், அது மாதிரி எதுவும் செய்திகள் இருக்கா எப்படிங்க?
0: இது வந்து நம்ம எந்த பயிர்களிலிருந்து நம்ம வந்து இதை வந்து உற்பத்தி பண்ணணுமோ அந்த பயிரோட வேர்பகுதியில இருந்தே வந்து நம்ம எடுக்கலாம். ஆனா வந்து நம்ம எடுக்கக்கூடியது வந்து வீரியம் மிகுந்த ட்ரைக்கோடர்மா இருக்குதா அப்படிங்கறத வந்து சில ஆய்வகத்துல வந்து நம்ம வந்து சில ஆய்வுகள் இருக்குது, அதை வந்து கொண்டு எது வந்து சிறந்த படை வீரன் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம்.
1: எந்த மாதிரியான பயிர்கள் அதிகமா அந்த ட்ரைக்கோடர்மா விரிடி இருக்குங்க?
0: நமக்கு வந்து பொதுவாக வந்து வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய பயிர்கள்லையும் இருந்து நம்ம எடுக்கலாம், அதோட வேர்பகுதியிலிருந்தும் எடுக்கலாம், அதோட தண்டு பகுதி, அதோட இலைப்பகுதி, எந்த பகுதியிலேருந்து வேணாலும் அந்த ட்ரைக்கோடர்மா விரிடிங்கிறது வந்து நம்ம வந்து

0: வந்து பிரித்து எடுக்கலாம். ஆனால் அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து அது எதிர் உயிரி, அதாவது வந்து நமக்கு தீமை செய்யக்கூடிய உயிர்களை வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அதில் வந்து வீரியம் மிக்கது அப்படிங்கிறத நம்ம உற்பத்தி பண்ணுறோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. அந்த ட்ரைகோடர்மா விரிடி அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு நுண்ணுயிரியாக இருக்குது. இது வந்து இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பு அரணை நமது பயிர்களுக்கு கொடுக்குது. அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி வறட்சி நிலவக்கூடிய இடங்களில் பயிரிடக்கூடிய பயிர்களுக்கு மிக உதவிகரமான ஒரு நுண்ணுயிரி அப்படின்றத விளக்கமாக எடுத்து சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கைபேசியை நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இல்லை சந்தேகங்கள் இருந்தால் அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். உங்களுடைய கைபேசி என்ன சொல்லுங்களேன் முனைவர் எம் ராஜேஷ் அவர்களே?
0: 95-66-94-83-19.
1: மீண்டும் ஒரு முறை முனைவர் எம் ராஜேஷ் அவங்களுடைய கைபேசியின் 95-66-94-83-19. நன்றி டாக்டர்.
0: நன்றி.

சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான விவசாயம் நாம செய்யணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான விவசாயிகளோட எண்ணமா இருக்கு. அந்த வகையில நஞ்சில்லாத ஒரு இயற்கை வேளாண்மைக்கு மிகவும் அவசியமானதா இருக்கிறது ட்ரைக்கோடெர்மா விருடி. தாவரங்களோட வேர் வளர்ச்சிக்கும் சரி, பயிரின் ஊட்டச்சத்துக்கும் ஒரு வளர்ச்சி ஊக்கியா இருக்கிறது இந்த ட்ரைக்கோடெர்மா விருடி. விவசாயிகள் இதை சரியான அளவுல சரியான நேரத்துல பயன்படுத்தினா நிச்சயமா அதிகப்படியான லாபத்தை எடுக்க முடியும் அப்படிங்கறத இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவங்க. நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் கோடைக்கால பயிர் பராமரிப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அசோக் குமார் அவர்கள். நேர்களை நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேயர்களே, நாம் இனி கேட்டு ரசிக்கலாம் திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் வரகனேரி எஸ் விமலாமேரி அவர்களின் தொகுப்பில். பழம்பெரும் தமிழ் திரைப்பட நடிகை குமாரி சச்சு அவர்கள் நடித்த நாட்டிய பாடல்களோட அணி அலங்காரமா வரகனேரி எஸ் விமலாமேரி அவர்கள் தொகுத்து வழங்கும் திரைக்களஞ்சிய பாடல்கள் அணிவகுப்பில் இணைந்திருப்போமா?

முதல் பாடல் காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து மலர் என்ற முகம். எல்ஆர் ஈஸ்வரி, எம் எஸ் ராஜு குழுவினரோடு பாடிய இந்த பாடல் 1964 வெளிவந்த இப்படத்தின் இயக்குனர் சி வி ஸ்ரீதர். கண்ணதாசனின் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் திரைக்களஞ்சியத்தோடு இணைந்திருக்கின்றோம். வரகநேரிய விமலா மேரி அவர்களின் தொகுப்பில் பல்வேறு மொழிகளில் 500 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவங்க குமாரி சச்சு. குணச்சித்திரம், நகைச்சுவை கதாநாயகி என பல கதாபாத்திரங்களில் தன்னோட நடிப்பு திறமையை கருப்பு வெள்ளை திரைப்படங்களில் தொடங்கி சின்ன திரை வரைக்குமே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. திரைக்கலைஞ்சியம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் அவன் பித்தனா படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாடியிருக்காங்க. ஆர் பார்த்தசாரதி இசையில் கண்ணதாசனுடைய வரிகளில்

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வரகனேரி எஸ் விமலாமேரி அவர்களின் தொகுப்பில் இன்று நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் திரைக்களஞ்சியம். குமாரி சச்சு சரஸ்வதி சுந்தரேஷன் அப்படின்ற தன்னோட பேரை சுருக்கமா சச்சு அப்படின்ற பேரா மாத்தி வச்சுக்கிட்டாங்க. 1967 வெளிவந்த நீரோட்டம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா அறிமுகமானவங்க. முதல் படத்திலேயே டி எஸ் பாலையாவோட நகைச்சுவை கதாபாத்திரத்தில் தோன்றி நடிக்க தொடங்கி தமிழ் ரசிகர்கள் மனதில் நிலைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் குமாரி சச்சு. இப்ப நாம திரைக்களஞ்சியத்துல வீர திருமகன் படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்க போறோம். பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடிய பாடல். 2020 கூட இந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்கிறோம். 1000 ஆனாலும் கூட மறக்க முடியாது. பிரம்மாதமா ஆடிய சச்சு குமாரி, குமாரி சச்சு அவங்களுடைய நடனத்தையும் மறக்கவே முடியாது அப்படின்னு அவங்களுடைய தொகுப்புல எழுதியிருக்காங்க. அந்த பாடலோட நாமளும் இணைஞ்சு பயணிக்கலாம். திரைக்களஞ்சியம் எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும்

0: சில்லென்ற சாரல்,
1: கார்முகில் கூட்டங்கள்,
0: இதமான தென்றல்,
1: இனிமையான பாடல்கள் கேட்டு மகிழ
0: இரவு இசை இனிமை.
1: திருச்சி வானொலியில் தினந்தோறும் இரவு 8 மணிக்கு
2: ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழுச்சந்திரன் காயிலே சிறு சிங்க
0: 80-90களில் வந்த பாடல்கள் நேரலையில்
1: பங்கேற்க
0: 240-102-1
1: 246-102-1
0: மாவட்ட இணைப்பு எண் 0431
1: பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 936 கிலோஹெர்ட்ஸிலும் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் வரகனேரி எஸ் விமலா மேரி அவர்களின் தொகுப்பில். மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்தில் ஜெயலலிதா, மணிமாலா, குமாரி, சச்சு இவங்க மூணு பேருமே நடனம் ஆடி அசத்தி இருப்பாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. எல்ஆர் ஈஸ்வரி, பி சுசிலா, சூலமங்கலம், ராஜலட்சுமி இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கொத்தமங்கலம் சுப்பு வரிகளில் அந்த பாடலோடு இணைந்திருக்கலாம் திரைக்களஞ்சியம்.

0: நேரம் பிற்பகல் 2:50. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்மோடு இசைந்து கொண்டிருக்கின்றது திரைக்களஞ்சியம். பாமா விஜயம் 1967 வெளிவந்த இந்த திரைப்படத்துல குமாரி சச்சு இளம் வயதுல ஆடிய நடனம் மறக்க முடியுமா அப்படின்னு அவங்க தொகுப்பில் எழுதியிருக்காங்க. வரவு எட்டனா செலவு பத்தனா இந்த பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோரின் குரல்களில்.
1: வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா. Five, six, seven, eight.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரைக்களஞ்சியம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். குமாரி சச்சு அவர்கள் 1953 பானுமதி அவர்கள் நடித்த ராணி படத்துல தன்னோட 10வது வயசுல குழந்தை நட்சத்திரமா அறிமுகம் ஆயிருக்காங்க. அதுக்கு பிறகு 1960-70களில் நடிகர் திலகம், மக்கள் திலகம், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் இவங்களோட திரைப்படங்களில் அன்றைய திரையுலக நகைச்சுவை பிரபலங்களான நடிகர்கள் நாகேஷ், தேங்காய் சீனிவாசன், சோ, சுருளிராஜன், வெண்ணிராடை மூர்த்தி அப்படின்னு பல பேரோட நடிச்சிருக்கிறாங்க. திரைக்களஞ்சியம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வரகநேரி எஸ் விமலாமேரி அவர்களின் தொகுப்பில்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம். திரைக்களஞ்சியம். இன்னைக்கு திரைக்களஞ்சியம் வரகுநேரி எஸ் விமலாமேரி அவர்களின் தொகுப்பில் வளம் வந்தது. நேர்களை அடுத்ததா நாம கேட்டு ரசிக்க இருக்கிறோம் இசைத்தூர்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

கொண்டாடப்படுகிறது. கலாச்சார பரிவர்த்தனை, புரிந்துணர்வு, பரஸ்பர விருப்பங்கள் மேம்பாடு, ஒத்துழைப்பு, அமைதி உள்ளிட்டவற்றை மக்களிடையே கொண்டு செல்லும் கருவியாக திகழும் அருங்காட்சியகங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் மே 18 கொண்டாடப்படுகிறது. பிளவுபட்டுள்ள உலகை அருங்காட்சியகங்கள் இணைக்கின்றன என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுகிறது. கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நெல்லை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4:00.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3:03:30. மேக கூட்டங்கள் குடையாக மாறிய இந்த வேளையில் இதமான பாடல்களோடும் இடையிடையே தகவல்களோடும் நேயர்களே உங்களின் எண்ண அலைகளோடும் இனி இசைந்தாடும் இசைத்தூரல் FM ரெயின்போ 102.1 இணைந்திருங்கள் எங்களோடு, நாங்கள் உங்களோடு.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
5: திருச்சி பண்பலை 102

0: 1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இசைத்தூரல். இசைத்தூரல்ல நேயர்கள் நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு நிறைய பேர் மின்னஞ்சல் வழியா அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அந்த வரிசையில முதல் மின்னஞ்சல் வந்திருக்குது தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி அவர்களிடமிருந்து. இயக்குநர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். வியாழக்கிழமை 12:10 ஒளிபரப்பான மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில மறுசுழற்சி பற்றி தோழிகளுடைய கருத்து சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய சமீனா மீரா மேடம் அவர்களுக்கு நன்றிகள். மதிய 3 வந்த இசைத்தூரல் நிகழ்ச்சியில் தகவல்கள், நேயர்களின் வண்ணமடல்கள் என்று நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். மாலை 5 ஒளிபரப்பான பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்களின் சங்கமம் இனிமையாக இருந்தது. இரவு 10 வந்த ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேயர்களின் வாட்ஸ்அப் பாடல்கள் அருமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய கோபால் சார் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். 15 என்று வந்த வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சொர்க்கத்தின் திறவுகோல் குடும்பம் அப்படின்ற தலைப்புல வழக்கறிஞர் எம் ஜெயமுருகன் ஐயா அவர்கள் கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நிறைய தகவல்களை கூறியது சிறப்பு. மனம் விட்டு பேசுவோம், நிறை குறைகளை எடுத்துச் சொல்வோம், உண்மையான திறவுகோல் எது என்று நம் வாரிசுகளுக்கு எடுத்துச் சொல்வோம் என்று நிகழ்ச்சியை முடித்த கே கோகிலா மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். 16 சனிக்கிழமை என்று 87 பிறந்தநாள் காணும் வானொலிக்கு குரல் பதிவு செய்து அனுப்பிய வாழ்த்து மடலை ஒளிபரப்பியதற்கு இயக்குநர் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அன்று அறிவிப்பாளர்கள் அனைவருக்குமே வணக்கம் மீண்டும் சொல்லியிருக்கிறாங்க. 87 பிறந்தநாள் காணும் வானொலிக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களும் கூட. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில வானொலியின் வசந்த காலம் அப்படின்ற தலைப்புல மேனாள் முதல்நிலை அறிவிப்பாளர் ரெங்கநாயகி மேடம் அவர்கள் வானொலியில தன்னுடைய அனுபவங்களையும் நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டது அந்த காலத்துக்கே போன ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. மேடம் அவர்களுக்கு நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த விஜயலட்சுமி ராம்குமார் மேடம் அவர்களுக்கும் இயக்குநர் ஆர் வி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுகள்னு தஞ்சாவூர்லிருந்து லட்சுமி இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. இணைந்திருங்கள் நேர்களை ஈதமான பாடல்களோடும் உங்களின் என்ன அலைகளோடும். இது இசைத்தூரல் எஃப் எம் ரெயின்போ 102.1.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மூன்று மணி 20 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்மோடு இசைந்து கொண்டிருக்கின்றது இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சிக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய மின்னஞ்சல் 15ஆம் தேதி என்று அனுப்பியிருக்கிறாங்க. குமரன் நகரிலிருந்து லக்ஷ்மி அவங்க அதிகாலையில் 5 மணிக்கு சென்னை விவித் பாரதியிலிருந்து நமது பண்பலை வழியாக ஒளிபரப்பப்பட்ட தெய்வீக ராகங்களை பக்தி பரவசமடை செய்தது. அருமையான ஸ்லோகங்கள் என் மனதை நிறைக்கின்றது. வாழ்த்துக்கள். நமது பண்பலையில் யமுனா கல்யாணி ராகத்தில் அமைந்த கிருஷ்ணாணி பேகனே அப்படின்ற பாடல் மங்கள இசையாக ஒழித்து எங்கள் இல்லத்தில் நல்ல அதிர்வலைகளை கொண்டு வந்தது. தொடர்ந்து மெய்யுணர்தல் அதிகாரத்திலிருந்து குரலோசை இசை வடிவில் ஒழிக்க கேட்டேன். காணி நிலம் வேண்டும் என்ற பாரதி பண் இனிமையாக இருந்தது. காளி மலரில் ஜான்சன் ஐயா அவர்கள் வழங்கிய காந்தி அஞ்சலியில் மகாத்மாவின் கருத்துக்கள் தனித்துவமாக இருந்தது. 1999 அமெரிக்காவின் டைம்ஸ் பத்திரிகை கடந்த 1000 வருடங்களில் முக்கியமான மனிதர்களில் நமது காந்திஜியை தேர்ந்தெடுத்தது நமக்கு பெரிய பெருமையான விஷயம்தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 17ஆம் தேதி என்று இதயராகம் நிகழ்ச்சியை அழகிய குரலில் தொகுத்து வழங்கிய அப்பாஸ்கான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். புது பாடல்கள் கூட கேட்க கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. காதல் ஃபெயிலாக போச்சுடா பாடல் சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் ஜிவி பிரகாஷ் குரல்கள்லாம் செம்மையாக இருந்தது வைபெல்லாம். வாழ்த்துக்கள் அப்பாஸ்கான். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை அழகாக நெறிப்படுத்திய லோகநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் மங்கப்பட்டி செல்லதுரை அவர்கள் கேட்ட மதுரையில் வாங்கி வந்த மரக்குதிரை பாடல் சூப்பராக இருந்தது. சகலகா வல்லவன் படத்திலிருந்து நிலா கைது பாடல் கேட்டு அப்படியே சொக்கி போயிட்டேன்னு சொல்லணும். ஜானகி மலேசியா வாசுதேவன் குரல்கள் சூப்பராக இருந்தது, கேட்ட நீயே இருக்கு, நன்றி. அதிகம் ஒழிக்காத இது போன்ற பாடல்களை தேடி கண்டுபிடிச்சு கேட்டால் கேட்கறதுக்கு நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு வாழ்த்துக்கள் லோகநாதன் சொல்லி தன்னோட மின்னஞ்சலை முடிச்சிருக்கிறாங்க. குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி அவர்கள்

போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல் cool.

0: सामाजिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சூப்பர் கூல் ஸ்டைல், சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். நேரம் 3:30. நிகழ்ச்சிகளை பற்றிய விமர்சனங்களை மின்னஞ்சல் வழியாக அடுக்கியிருக்கிறாங்க நேயர்கள். அடுத்து அணிவகுக்க இருக்கக்கூடியது கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி இவங்களுடைய மின்னஞ்சல். இது பண்பலைக்கு வணக்கம். அதாவது 15 தேதி என்று காலை 10 மணிக்கு பாடல்கள் அனைத்தும் கேட்டு மகிழ்ந்தோம். 11 மணிக்கு உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய நேயர்களுடைய குரல்களை கேட்க முடிந்தது. நண்பர்கள் கேட்ட பாடல்களும் வெகு சிறப்பு. மலை துளிகள் பொழிந்து கொண்ட நேரத்தில் இந்த பாடல்கள் கேட்டு புத்துணர்ச்சி பெற்றது போல உணர்ந்தோம். 12 மணிக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சி, மதுர கீதம் நிகழ்ச்சி அனைத்தும் சிறப்பாக இருந்தது. சிறப்புடன் தொகுத்து வழங்கிய அன்பு நண்பர் அறிவிப்பாளர் நக்கீரன் அவர்களுக்கும் இயக்குநர் ஐயாவுக்கும் எங்களது நன்றிகள் பாராட்டுகள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து 15 தேதி என்று காலை மலர் இதயராகம் உங்களோடு நாங்கள் மங்கையர் உலகம் மதுரகீதம் நிகழ்ச்சிகள் கேட்க நன்றாக இருந்தது. திருச்சி வானொலிக்கு 87வது ஆண்டு நல் வாழ்த்துக்கள் அப்படின்ற இந்த மின்னஞ்சலை நமக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அரியலூர்லிருந்து வாரியங்காவல் கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன். அவங்கள தொடர்ந்து அன்பு நிலையத்தாருக்கு எனது இனிய நண்பர்கள் வணக்கம் அப்படின்னு தொடங்கி ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. கொள்ளிடத்திலிருந்து காமராஜ் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, 17 தேதி என்று சூரியகாந்தி, அதாவது நேற்று சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற மருமகள் தோல்வியின் சுமை அப்படின்ற இரு நாடகங்களை கேட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நாடகங்களோட சாரத்தையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த நாடகத்தை எழுதியவங்களுக்கும் அதில் நடித்த கலைஞர்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி கொள்ளிடம் காமராஜ் அவர்கள். அவங்கள தொடர்ந்து இயக்குநர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். என் வானொலி என் வாழ்க்கை. 1980களில் எங்கள் வீட்டில் மின்சாரம் இருந்தால் ஆச்சரியம், ஆனால் வீட்டு மூலையில் வானொலி பட்டி மற்றும் உயிரோடு இருக்கும். உலர் மின்கலம் போட்டு ஜன்னல் கம்பியில் மாட்டி நிகழ்ச்சிகளை கேட்பது தனி சுகமாக இருந்தது. அதுபோல நேற்று காலை 10 மணிக்கு மேல் எங்கள் பகுதியில் மின்தடை உலர் மின்கலமும் இல்லை. நம் நேயர்களின் பங்களிப்போடு வந்த நிகழ்வுகளை கேட்டு மகிழ முடியவில்லை. இருப்பினும் காலை 9 மணிக்கு மேனால் முதுநிலை அறிவிப்பாளர் திருமதி ரெங்கநாயகி அம்மா அவர்கள் பங்கேற்ற வசந்தலைப்பு நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்தோம். அந்த காலத்தின் நினைவுகளையும் 1939 வானொலி துவக்கப்பட்ட நாள் ராஜாஜி அவர்கள் ஆற்றிய உரை மற்றும் பல எண்ணற்ற தகவல்களை அறிவிப்பாளர் திருமதி விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களோடு இணைந்து பயணித்து அந்த அருமையான நிகழ்வினை கேட்டு பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். பசுமை நிறைந்த நினைவுகளையும் பயணித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளையும் என் வானொலியோடு என் வாழ்க்கை பயணத்தையும் தொடரும் அன்னை வானொலியின் அன்பு நேயர் தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கும் பொன்மலைப்பட்டியிலிருந்து இந்த ஒரு நெடிய மின்னஞ்சலை நமக்கு கூட பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்திருங்கள் நேயர்களை.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்மோடு இசைந்து கொண்டிருக்கின்றது இசை தூரல். நேர்களே, அடுத்ததா 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இன்னைக்கு கண்டுபிடி விளையாட இருக்கும். இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். சொல்லி 431 அப்படிங்கிற திருச்சி நினைப்பு என்னோட 240-102-1 இந்த எண்ணில் அறிமுக நேர்களை, நீங்களும் 246-102-1 இந்த எண்ணில் அறிமுகமான நேர்களை நீங்களும் வாங்க. இடைக்கால ராகங்களோட இனிய வரவில் வர இருக்க 5 மணிக்கு பொன்மாலை இசைத்தூரல்ல இதமான பாடல்களோட நேயர்களோட என்ன அலைகளோடமும் நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில 16ஆம் தேதி அன்னைக்கு மடல் மாணிக்கம் அவர்களின் வானொலி உதய நாள் தகவல் சிறப்பாக இருந்தது. வானொலியில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளால் மக்களுக்கு கிடைக்கும் பயன்களும் மத்திய அரசு திட்டங்கள் பற்றிய தகவல்களும் சிறப்பு அப்படின்ற இந்த மின்னஞ்சல தொடங்கியிருக்காங்க. தொடர்ந்து 17ஆம் தேதி இசைத்தூரல் நிகழ்ச்சியில அர்ச்சனா அவர்கள் வழங்கிய காலை மலரில் தங்கம் விலை நிலவரம் தகவலுக்கு முன் துபாயில் கிடைக்கும் தங்க முலாம் பூசப்பட்ட ஐஸ்கிரீம் தகவல் ஆச்சரியமாக இருந்தது அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க. வடக்கு

காலைப்பட்டியிலிருந்து நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா. அவங்களை தொடர்ந்து திருச்சி பண்பலைக்கு வணக்கம். 16 என்று சனிக்கிழமை வசந்த அழைப்பு வானொலி வசந்த காலம் முதுநிலை அறிவிப்பாளர் எஸ் ரங்கநாயகி அம்மா அவர்கள் பங்கு பெற்றார்கள். அவர்கள் பணியாற்றிய வசந்த காலங்களை கூறினார்கள். நிகழ்ச்சியை கேட்டு தெரிந்து கொண்டோம். அவங்க நிகழ்ச்சியில நாங்களும் பங்கு பெற்றது ஞாபகத்துக்கு வந்தது. வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்துரு விஸ்வா இவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களை தொடர்ந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து ரங்கன், சுந்தரராஜன் இவங்களும் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. திருச்சி வானொலிக்கு 87 பிறந்த நாள் விழா வாழ்த்துக்கள். அந்த நாளில் நிகழ்ச்சியை காலை முதல் இரவு வரை நாங்கள் தொடர்ந்து கேட்டோம், கேட்டுக்கொண்டே இருந்தோம். எதை பாராட்டுவது என்று எங்களுக்கே குழப்பமாக இருந்தது. திரைப்பட பாடல்களும் கேட்டு ரசித்தோம், அருமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் எனது வானொலி என் வாழ்க்கை அப்படின்ற பகுதியில் என்னோட வாய்ஸ் நோட்டும் இடம்பெற்றது. இது ஒரு பக்கம் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. 17 என்று சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நாடகங்களும் சிறப்பாக இருந்தது அப்படிங்கிற இந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் எஸ் ரங்கன், சுந்தரராஜன் இணைந்திருங்கள். நேயர்களே, FM Rainbow 102.1 இது இசைத்தூரல்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

3:42 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறலோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பெட்டிகளில் பயணிக்க யூடி ஐடி அப்படின்ற இந்த யூனிக் டிசபிலிட்டி ஐடி இருக்கு இல்லையா, இந்த அட்டை மட்டுமே போதுமானதா இப்போ சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்டிகளெல்லாம் பயணிக்கிறதுக்கு ரயில்வே வழங்கக்கூடிய சலுகை பாஸ் பெற்றவங்களுக்கு தான் அனுமதி இருந்துச்சு. புதிய விதிமுறையின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடிஐடி அட்டை இருக்கிறவங்க அனைத்து மாற்றுத்திறனாளிகளுமே முன்பதிவு இல்லைனாலும் கூட பரவாயில்ல இந்த சிறப்பு பெட்டிகளில் இருக்கிற வசதிகளை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சலுகை பாஸ் இருக்கிறவங்களுக்கு பழைய சலுகைகள் அப்படியே தொடரும். பாஸ் இல்லைனாலும் கூட சாதாரண டிக்கெட் எடுத்துட்டு இந்த அடையாள அட்டை இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை வச்சு பயன்படுத்திக்கலாம். அதற்கான சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த தகவலோட அடுத்ததான் நம்ம மின்னஞ்சலில் கருத்துக்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, பண்பலைக்கு வணக்கம். 16 என்று வசந்த அழைப்பில் வானொலி வசந்த காலம் நிகழ்ச்சியில் மேனாள் அறிவிப்பாளர் அவர்களின் உரையாடல் அப்போதைய காலகட்டத்து வானொலி நிகழ்ச்சிகள் எப்படி இருந்தது அப்படின்றத விளக்கியது. 17 என்று வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கழுத்து போட்டி அருமையாக சென்றது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இரவு வந்த ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் சிறப்பாக இருந்தது, அருமை, வாழ்த்துக்கள், பாராட்டுகள் அப்படின்னு சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் அனுப்பியிருக்காங்க. பதினெட்டாம் தேதி, அதாவது இன்னைக்கு 6:30 வேளாண் தகவல்கள் நிகழ்ச்சியில ஆர் விஜயா அவர்களும் முருகானந்தம் தியாகராஜன் அவர்களும் இணைந்து வழங்கிய மாடித்தோட்டம் பற்றிய தகவல்கள் நகைச்சுவையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. நகர்ப்புற மக்கள் மாடித்தோட்டம் அமைக்க 50% மானியத்தில் இடுபொருட்கள் பெற தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் துறையில பதிவு செஞ்சு பயன்பெறலாம் அப்படிங்கிற தகவல் அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி. தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழகொண்டையம்பேட்டையிலிருந்து இந்த மின்னஞ்சலை நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க.

0: கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசுப் பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை
7: நிபந்தனைகளுக்குட்பட்டது.
8: மூன்று மணி 52 நிமிடம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல் கேட்டுக்கிட்டு இருக்கோம். துறையூர் மருவத்தூர்ல இருந்து அழகனாட்சியார் அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல்ல அழகிரிசாமியோட இருவர் கண்ட ஒரே கனவு கதைப்பகுதியின் முதல் பகுதியை கேட்டோம். கதைப்பகுதி கண்கலங்க வைத்தது. கதாபாத்திரங்கள் கண்முன்னே கொண்டு வந்தது போல இருந்தது. கதையினை வாசித்த திரு எஸ் ஜான்சன் அவர்களுக்கு நன்றி. அருமையிலும் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி துறையூர் மருவத்தூர் த அழகனாட்சியார் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று

இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசிய கிருஷ்ணவேணி அவர்கள், பெண்கள் நிதானம், பணிவு மற்றும் பொறுமை ஆகிய குணங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்றத பாண்டிய மன்னனின் மனைவி மங்கையர்க்கரசியின் கதை மூலம் விளக்கியது சிறப்பாக இருந்தது. வாமா மின்னல் நிகழ்ச்சியில் கொசுக்களை ஒழிக்க சொன்ன ஆலோசனை எல்லாமே சூப்பராக இருந்தது. களத்திலிருந்து இல்லத்துக்கு நிகழ்ச்சியில கவிஞர் யுகபாரதியின் பாடல்கள் எழுதிய அனுபவங்களை கேட்டு மகிழ்ந்தோம். சூரியகாந்தி நிகழ்ச்சியில இரண்டு நாடகங்களும் நன்றாக இருந்தது. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய திருச்சி போச்சம்படி ராமதுரை அவர்களின் ரோஜா மல்லிகை மலர் சாகுபடி பற்றிய உரையாடல் நன்றாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்ற இந்த மின்னஞ்சலோட இன்னைக்கு காலையில 6:30 மணிக்கு வேளாண் தகவல்கள் நிகழ்ச்சியில ஆர்வி ஐயா அவர்களும் முருகானந்தம் தியாகராஜன் அவர்களும் இணைந்து வழங்கிய மாடித்தோட்டம் பற்றிய தகவல்கள் நகைச்சுவையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. திருச்சி திருவானைக்காவிலிருந்து மேலக்கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம். இணைந்திருங்கள் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சியா வர இருக்குது வண்ண கோலங்கள். அதைத் தொடர்ந்து இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கிறது பொன்மாலை. இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில கோடைக்கால பயிர் பராமரிப்பு அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அசோக்குமார் அவர்களின் நேர்முகம். இரவு 8 இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடல்கள் 80-90களில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேரலையா. வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்தே இருங்கள் எங்களோடு எஃப்எம் ரெயின்போ 102.1.

3:59 கிட்டத்தட்ட இசைத்துறல் நிகழ்ச்சியோட நிறைவு செய்ய வேண்டிய நேரம் இது. நேர்களை இன்னைக்கு இதமான பாடல்களை கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய என்ன கருத்துக்களும் காற்றலைகள்ல உலா வந்தது. மீண்டும் நாளைக்கும் 3 மணிக்கு நம்ம இசைத்துறல் கேட்டு ரசிக்கலாம். நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1. மின்னஞ்சல் வழியாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. அடுத்ததா நாம கேட்டு ரசிக்க இருக்கோம் வண்ண கோலங்களில் இன்று கண்டுபிடி.

0: நேரம் மாலை 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அரசுமுறை பயணமாக வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். இவ்விரு நாடுகள் இடையிலான நட்புறவை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக தமது சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். மேலும் ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்களை வலுப்படுத்துதல், கடல்சார் ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று கூறினார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கு 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றார். முன்னதாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்ட புத்தகங்களையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் வெளியிட்டார். அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியுள்ளதாக கூறினார். வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், எந்தவொரு இயக்கத்திலும் இணையும் எண்ணம் தமக்கு இல்லை என்றார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. சாலை வசதி, குடிநீர், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்டவைகள் குறித்து அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க ஆட்சித்தலைவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நெல்லையில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: 4:14:14. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு கண்டுபிடி, அவளை கண்டுபிடி.
1: நாம இப்ப கேட்க போற கேள்விக்கு பதில்களை கண்டுபிடிச்சாவே போதும் இல்லையா?
0: அதுக்கு எப்படி தெரியுமா பாடலாம்? கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன், கேட்ட கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நம்ம பாடலாம்.
1: அப்படின்னு பாட வேண்டியதுதான். அதாவது பாத்தீங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து ஆராய்ச்சியாளர்கள் எதையோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எங்களை மாதிரி ஆள் என்ன தெரியுமா, மீந்து போன சாப்பாட்டுல எதெல்லாம் புதுசா டிஷ்ஷஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்போம்.
0: அநேகமா எனக்கு இன்னும் இந்த ஒரு வாரமா கொஞ்சம் மேகமூட்டமா இருக்கிறதுனால, வெயில் அதிகமா இருக்கிறதுனால இந்த ஃப்ரிட்ஜுக்கு எல்லாம் கொஞ்சம் ஓய்வு கிடைச்சிருக்குமா அப்படின்னு தோணுது.
1: இல்லை, அதாவது என்னதான், அதான் நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் அதை சொல்கிறோம்ல, மீது போனதில் இப்போ உப்புமா மீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தோசைக்குள்ளே ஸ்டஃப்பாக வச்சு என்ன அதில் புதுசாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லைனா அது அதே உப்புமாலாம் நம்ம எப்படி பஜ்ஜி சொல்லலாம், இல்லை போண்டா சொல்லலான்ற மாதிரி தான்.
0: இந்த நேரத்தில் என்ன தெரியுமா பாட முடியும், இதெல்லாம் இந்த டெக்னிக்கெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியலையே.
1: இல்லை, ஏன்னா டேரெக்டாக யாரும் உப்புமா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: ஏன் இதை இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா, 4 ஆயிடுச்சு இல்லையா, அப்படி எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம், டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு கொஞ்சம் சைடில் டிப்ஸ் கொடுப்போம் அப்படின்றதுனால தான்.
0: டிப்ஸ்?
1: ஆமாம், டிப்ஸ்.
0: டிப்ஸ் வேறு, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது டிப்ஸ் வேறு.
1: ஆமாம், இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளை தாண்டி இப்போ நம்ம கேட்க போகிற கேள்விகளுக்கான பதில்களை நேர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, 4:31 என்ற முன்னிணைப்பினோடு 2:46, 2:01, 2:40, 2:01 இந்த எண்களை தொட்டு வரலாம்.
0: அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றோம்.
1: நான் உங்கள் பிரியமுள்ள பிரியா வைரமணி,
0: அதிபதி

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
7: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
8: திருச்சி சாரதாஸ்
9: சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர். 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு. உங்கள் எதிர்காலத்தை தொழில்நுட்ப கல்வியில் உயர்த்த விரும்புகிறீர்களா? அப்படியானால் பாலிடெக்னிக் கல்லூரி தான் சரியான தேர்வு. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர். செய்முறை பயிற்சியுடன் கூடிய கல்வி, கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தனியார் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. இப்போதே சேருங்கள். இன்றைய சரியான முடிவு, நாளைய சிறந்த வாழ்க்கை. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர்.
10: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
11: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு மாதிரி இன்னைக்கு வந்து இனி அழைப்பா தான் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா வெயில் காலத்துல வந்து நல்லா குழுகுழுன்னு
1: இருப்பாங்க
0: எல்லாமே. வசந்த காலத்துல வசந்த அழைப்புல நம்ம எல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடின்னு தான் வண்ண குளங்கள விளையாட போறோம்.
1: யார் அந்த நபர் அப்படின்றதுதான் கண்டுபிடிக்கணும். கொடுக்கக்கூடிய குறிப்புகளை வச்சு 2 குறிப்புகள் தரும், அதை வச்சு வந்து விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க லைன் பிடிச்சி வரலாம். இல்ல இன்னொரு குறிப்புகள் கொடுத்தீங்கன்னா நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் கூட வரலாம். முதல் குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இவர் வந்து சினிமா துறையை சேர்ந்தவர், பிரபல கலை இயக்குனர் மற்றும் தயாரிப்பு வடிவமைப்பாளர். இவர் பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட கலை இயக்கத்திற்காக 4 முறை தேசிய விருதுகளை வாங்கியிருக்காரு. யார் இந்த நபர்?
0: இதுதான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம்.
1: ஆமா,
0: உங்களுக்காக இன்னொரு முறை அதை நாங்க சொல்றோம்.
1: இவர் வந்து பிரபல கலை இயக்குனர் மற்றும் தயாரிப்பு வடிவமைப்பாளர், சரிங்களா? 4 முறை கலை இயக்கத்திற்காக தேசிய விருதுகளை வாங்கியிருக்காரு. யார் இந்த நபர்?
0: இதுதான் உங்களுக்கான கேள்வி. கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா விடை தெரிஞ்சது அப்படின்னா சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: நான்கு மணி 20 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் இன்னைக்கு கண்டுபிடி
3: கண்டுபிடின்னு சொல்லியாச்சு. கேள்விகள் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம், அதுக்கு பதில கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்றத இணைப்புல வரக்கூடிய நேயர் என்ன சொல்றாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் இருந்தமா?
4: விஸ்வதாஸ் நகர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறேன்.
3: சொல்லுங்கம்மா, ஏற்கனவே கேள்வி கேட்டிருந்தோம், நீங்க கவனிச்சிருந்தீங்களா இல்ல மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா?
4: நீங்க கேட்டது கொஞ்சம் முடிஞ்ச அளவு முயற்சி பண்றேன்.
3: முடிஞ்ச அளவு முயற்சி பண்றீங்க. இவர் ஒரு ஆர்ட் டைரக்டர் சொல்லியாச்சு சரிங்களா. 4 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க கலை இயக்கத்திற்காக, அதாவது பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன். அதுக்காக 4 முறை தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க. இன்னொரு க்ளூ கொடுக்கலாமா? பிரம்மாண்டமான செட்டு போடுறதுல வந்து கிங் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன படத்துக்கு எல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு தெரியுங்களா? லகான், தேவதாஸ், ஜோதா அக்பர், அந்த மாதிரி நிறைய ஃபேமஸான படங்களுக்கெல்லாம் வந்து இவர் செட்டு போட்டிருக்காரு. யார் இவர் கண்டுபிடிக்க முடியுதா? இல்லையே, ஹிந்தி திரையுலகன்னு சொல்லியாச்சு இல்ல. எனக்கு தெரிஞ்ச இயக்குநர்கள் இவங்க. இவங்களா இருந்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி
2: நீங்க சொல்லும் போதே நமக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படுது. யாரா இருக்கும்
3: நம்ம இதுல பாத்தீங்கன்னாக்க, நம்ம தமிழ் திரையில செட்டு பொருள்ல வந்து பெரிய ஆள் பாத்தீங்கன்னாக்க டி ராஜேந்திர அவர்கள் இல்லையா? 80-90 காலகட்டங்கள்ல நல்லா கலக்கிட்டு இருந்தாரு. நான் கேக்குற பாத்தீங்கன்னாக்க ஹிந்தி திரையுலகளை அப்படின்னு சொல்லியாச்சு பாத்தீங்கன்னா, தேவதாஸ், லகான், ஜோதா அக்பர், இந்த படத்துங்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான செட்டு போட்டிருக்காரு. யார் இவரா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு தேடிட்டு சுழி 4-3-1 என்ற முன்னிணைப்பை நொடி 246-102-1 246-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: கிளம்பு.
1: ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப நக்கல் தானே.
0: புரிஞ்சாலும் இன்னும் கிளம்பலையே நீ.
2: அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
1: என்ன அப்படி திங்க் பண்றீங்க?
0: நேத்து ஒரு மீட்டிங் போனேன், அங்க நம்ம மரம் வளர்க்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. மரம் வளர்ந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், மழை பெய்யறது, ஏசி பயன்பாட்டை குறைக்கிறது, இதெல்லாம் பத்தி.
1: அடே நல்ல விஷயம் தானே, அதுல என்ன யோசனை?
0: டேய் என்ன கொஞ்சம் சொல்ல விடுறியா நீ?
1: சொல்லுங்கண்ணே சொல்லுங்க.
0: எங்க வீட்டுல இருக்க இடத்துல என்னென்ன மரம் வளர்க்கறதுன்னு யோசிக்கிட்டு இருந்தேன்.
1: கவலைய விடுங்க, நம்ம நம்மாழ்வார் ஐயா சொல்றத கேளுங்க.
3: வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கணும், பக்கத்துல ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு பப்பாளி மரம் இருக்கணும், குளிக்கிற தண்ணி போற இடத்துல வாழை மரம் இருக்கணும், பாத்திரம் கழுவுற இடத்துல தென்னை மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடம் இருந்தாக்கா ஒரு எலுமிச்சங்கன்னு இருக்கணும்.

இடத்துல தென்னை மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடம் இருந்தனாக்கா ஒரு எலுமிச்சங்கன்று இருக்கணும், அதுக்கப்புறம் நேரில் ஒரு கருவேப்பிலை கன்று இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தனாக்கா ஒரு நெல்லிக்கன்று இருக்கணும், அந்த வேலியில ஒரு நாலு இடத்துல சீதாபரம் மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடம் இருந்தனாக்கா ஒரு மாமரம் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்த கூட பசியோட தூங்க போக மாட்டாங்க, ஒருத்த கூட சத்துணவு பற்றாக்குறையினால கஷ்டப்பட மாட்டாங்க.

0: நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. கிழக்கு மண்டல வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தலைமையில் நாளை நடைபெறுகிறது. வேளாண் துறையின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்துவது, விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்குவது, மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது குறித்து ஆலோசனைகள் இதில் மேற்கொள்ளப்படவுள்ளன. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் 620 அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். இதன்படி சென்னை மாநகராட்சியில் 383 உணவகங்களும், இதர மாநகராட்சிகள் நகராட்சிகளில் செயல்படும் 237 உணவகங்களும் மறுசீரமைக்கப்படவுள்ளன. இதற்கான செலவினங்களை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளின் பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு மானிய திட்டங்களை பெற அனைத்து விவசாயிகளும் தனித்துவ அடையாள அட்டை எண் பெறுவது அவசியம் என்று மாவட்ட வேளாண்துறை இணை இயக்குநர் திரு சுந்தரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வேளாண் பெருமக்கள் தங்கள் கிராமங்களில் நடத்தப்படும் சிறப்பு முகாம்களில் ஆதார் எண், தொலைபேசி எண், நிலப்பட்டா, சர்வே எண்ணுடன் பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 515 மனுக்கள் மீது உரிய தீர்வு காணுமாறு ஆட்சித்தலைவர் திரு சி வி ஆதித்ய செந்தில்குமார் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் ஏரியில் 5 டன் அளவிற்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான விசாரணை நடத்தி பாதிப்பை ஏற்படுத்திய மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இன்று உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், தென்காசி, திருச்சி, கள்ளக்குறிச்சி, விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுமார் 1 மணி நேரமாக பெய்த கனமழையையும் பொருட்படுத்தாமல் நட்சத்திர ஏரியில் சுற்றுலாப் பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். ஜெனீவாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் யூகி பாம்ப்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வெனஸ் இணை முன்னேறியுள்ளது. இந்த இணை இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் மெக்சிகோவின் மிகில் ஏஞ்சல் இங்கிலாந்தின் மார்க்கஸ் இணையை 6-2, 6-4 என்ற செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

உலகத்திலேயே மிகவும் மலிவான பொருளும் மிக விலை உயர்ந்த பொருளும் அன்பு ஒன்றுதான். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆறு வாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். அடுத்ததா மின்தடை பற்றிய அறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். தாப்பேட்டை துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பிள்ளாதுரை, மேட்டுப்பாளையம், தேவானூர், ஆராய்ச்சி, வளையடுப்பு, பெத்தம்பாறை, மகாதேவி, ஜம்புமடை, கரிகாலி, காரக்குடி, ஆங்கியம், முருகரை, பெருகனூர், கலிங்கப்பட்டி, வாலசிராமணி, கஞ்சம்பட்டி, வெள்ளாளப்பட்டி, தேவனூர் புதூர், மாணிக்கபுரம், கோணப்பம்பட்டி, ஆண்டிப்பட்டி, முத்துராஜபாளையம், லட்சுமணபுரம், பிள்ளாபாளையம், கண்ணனூர், பேரூர், உள்ளூர் மங்கலம், ஜம்புநாதபுரம், திருத்தலையூர், ஆதனூர், அதனை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல கந்தரக்கோட்டை ஒன்றியத்திலிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளில் மங்களாகோவில், மின்னத்தூர், கணபதிபுரம், பெருங்கலூர், தொண்டைமான், ஊரணி, வாராப்பூர், அண்டக்குளம், மணவிடுதி, சோத்துப்பாளை, சொக்கநாதப்பட்டி, மந்தான்குடி, காட்டுநாவல், மட்டையன்பட்டி, மங்களத்துப்பட்டி, அக்கட்சிப்பட்டி, வளவம்பட்டி, கல்லாக்கோட்டை, சங்கம்விடுதி, மாட்டாங்காள், வேப்பன்பட்டி, சிவந்தான்பட்டி, வீரடிப்பட்டி, நம்புரான்பட்டி, மோகனூர், பகட்டுவான்பட்டி, பல்லவராயன்பட்டி, அரவம்பட்டி, மங்கனூர், வடுகப்பட்டி, பி சாத்தனூர், துருசுப்பட்டி, மெய்க்குடிப்பட்டி, ஆந்தியடிப்பட்டி, வெள்ளாள விடுதி, சுந்தம்பட்டி ஆகிய பகுதிகளில் நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.

0: சத்தான உணவு நம்ம ஆரோக்கியத்தோட அடிப்படைங்க. உணவுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் தரமோ ஆரோக்கியம் அவ்வளவு மேம்படுங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நல ஆலோசனைகளை தர இணையறாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.
1: இன்றைய காலகட்டத்துல நம்ம ஒரு அவசரமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கும் போது நிறைய உணவு மாற்றங்கள் ஏற்படுது, நிறைய உடல் மாற்றங்கள் ஏற்படுது. அதுவும் குறிப்பா பெண்கள் நலன்ல நிறைய பெண்களுக்கு நம்ம மருத்துவமனையில பாக்குறோம். பிசி வயசு வந்தவங்க, உடல் எடை அதிகமாகி வந்தவங்க, இரெகுலர் பீரியட்ஸ்னால அவதிக்குள்ளாகிறவங்க, ஹேர் லாஸ்னால, அது மட்டும் இல்ல ஒரு சிலருக்கு ஃபேஸ்ல வரக்கூடிய எக்ஸ்ட்ரா ஹேர்னால ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே பயன்தரக்கூடிய நம்ம உடல்ல இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ற மாதிரியான பெண்கள் நலன்ல சிறந்த உணவுன்னு பாத்தீங்கன்னா வெந்தயம் சேர்ந்த வெந்தய கஞ்சி, அதுக்கடுத்து உளுந்தங்கஞ்சி. இந்த இரண்டுமே வந்து வாரத்துல மினிமம் ஒரு ரெண்டு நாளாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஜென்ரலாவே உளுந்தங்கஞ்சி வீட்டுல வந்து எடுத்திருப்போம். அதே மாதிரியே வெந்தயத்தையும் நீங்கள் வெந்தய கஞ்சியை எடுக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குதுங்க. யாருக்கெல்லாம் பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கோ இந்த ரெண்டு கஞ்சியுமே எடுக்கும்போது உடலில் நல்லாவே அந்த ஈஸ்ட்ரோஜனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வெயிட் அதிகமாகி உடல் எடை ரொம்ப அதிகமாக இருந்து ஒரு சில பெண்கள் வந்து தங்களோட அன்றாட வாழ்வியல் நிகழ்வுகளை செய்ய முடியாத அளவுக்கு தொந்தரவு இருக்கும். அந்த மாதிரி உடல் எடை ரொம்ப அதிகமானவங்கள்லாம் உங்களோட தினசரி உணவில் இந்த வெந்தயத்தையும் இந்த உளுந்தையும் சேர்ந்த கஞ்சி வகைகள் தைரியமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இதை ரெடிமேட் கஞ்சியை எடுத்துக்காம நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த கஞ்சி வடிவமாக எடுக்கும்போது நல்லாவே உடல் எடை குறையிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இரெகுலர் பீரியட்ஸ் வந்தவங்க உங்களோட ஒவ்வொரு சைக்கிள்லையுமே தாராளமாக நீங்கள் இந்த வெந்தய கஞ்சி உளுந்தங்கஞ்சியை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. பிசி வயசுனால ஏகப்பட்ட பெண்களுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் பாதிப்பு வருது. அவங்க எல்லாமே தங்களோட டயட்டில் கண்டிப்பாக இது இருக்கணும். நம்ம வந்து எந்த மாதிரியான உணவு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க நம்ம உடல் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அது மாதிரி தான் இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த பிசி வயசுனால பெண்களில் திருமணம் ஆன பின்னாடி இந்த குழந்தையின்மை பிரச்சனைலாம் வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க எல்லாமே நீங்கள் பியூபர்ட்டி அட்டன் பண்ண பின்னாடி உங்களோட உடல் நலனில் ஒவ்வொரு முறையுமே கவனம் செலுத்தினாலே இந்த தொந்தரவுலேருந்து மீண்டு வர முடியுங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டினால பாதிக்கப்பட்ட பெண்களோட மனநிலையை வந்து ஒரு டாக்டரை என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு பெண் திருமணமாகி ஒரு வருடம் முடிக்க அவங்க வீட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு வருடம், ஒன்றரை வருடம், அப்படியே வருடங்கள் ஆக ஆக அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மனசுமையை உண்டாக்கிடுவாங்க. அவங்க சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எல்லாமே அந்த பெண்ணை வந்து ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட அன்றாட வேலை எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியத்தை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாமே சரி பண்ணுறதுக்கு

0: நீங்கள் உங்களோட உடலளவுலையும் மனநிலவுலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ உடலளவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த பிசிஓஎஸ் தொந்தரவுலாம் சரியாகணும்னா உங்களோட உணவை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுல முதன்மையான உணவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தய கஞ்சி, உளுந்தங்கஞ்சி தான். இது எளிமையாக நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியும். கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் இந்த வெந்தயம், உளுந்து இது எல்லாமே எப்படி நீங்கள் உங்களோட விடுதிகளில் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிசிஓஎஸ் தொந்தரவுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு டயட் ரெஜிமெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அன்றாட உணவில் கற்றாழை சேர்ந்த மருந்துகளாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். கற்றாழை சித்த மருத்துவத்தில் குமரி லேகியம் அப்படின்னு ஒரு மருந்தாகவே கிடைக்குங்க, அதை நீங்கள் பயன்படுத்த முடியும். கற்றாழை வந்து எளிமையாக நம்மளுக்கு கிடைக்கும், அதை நீங்கள் உணவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி குமரி லேகியங்கிற மருந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் டயத்தில் வரக்கூடிய பெயின்லேருந்து, இரெகுலர் பீரியட்ஸு, அதுக்கடுத்து பிசிஓஎஸ்னால வரக்கூடிய அத்தனை தொந்தரவுகளுக்குமே ஒரு சிறந்ததாக இந்த கற்றாழை பயன் தரும். தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: மகளிர் நலன் காக்கும் உணவுகளை குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளை தந்தாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே. மகாலிங்கம் அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் நேர்களை. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மைய நூலகம் பாசகர் வட்டம் சார்பில் கோடைக்கால பயிற்சி முகாம் நாளைக்கு கைவினை கலை பயிற்சி ஆசிரியை கண்மணி அவர்கள் வழங்க இருக்காங்க. இதில் மாணவர்கள் பங்கேற்று பயன்பெறலாம்.

0: ஒரு மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க ஆர்பிஐ யோட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்க கம்ப்ளைண்ட் தீர்க்க ஆர்பிஐ இன் சுலபமான வழி, அதுவும் ஃப்ரீயா.
1: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: சீக்கிரம் ஆகட்டும் ப்ளீஸ், சீக்கிரம்.
3: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?

0: எல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும்.
1: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
2: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
3: ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்றதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை, 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
4: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதுபோல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் 2 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களின் விலை 20% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விலையேற்றத்தை ஈடு செய்யும் வகையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்களுக்கான மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அசோகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் தேவையின்றி பதற்றமடைய வேண்டாம் என்றும் எரிபொருளை அதிக அளவில் இருப்பில் வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது.

0: தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமன்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரீக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மாணவிகளுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கற்சிற்ப கூடம், பழமையான பொருட்களின் வரலாற்று கூடம், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிமக்கூடம், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், சிப்பாய் புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வீரக்கற்களும் கல்வெட்டுகளும் என சுமார் 3000 மேற்பட்ட பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அருங்காட்சியகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பேசு மரம் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவிகளுக்கு உள்ளிடை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: இந்த பயிற்சி முகாம் தங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் அமைந்ததாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
2: இது வந்து எங்க கல்விக்கு மட்டும் இல்லாம தனியா ஒரு கலையை கத்துக்கவும் வந்து மிகவும் உதவியா வந்து இருக்குது. வேற எதுனா பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவியம் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். பயிற்சி மூலமா எங்களோட கல்லூரி படிப்புகளுக்கு அதுக்கப்புறமும் எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதையை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இதை நாங்க பயன்படுத்தி அது எங்களோட எதிர்காலத்தை வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் V.R. துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மேல் உள்ள மேலடுக்கு சுழற்சி வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 20 முதல் 24 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் மண்டக்குளத்தூரில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூட வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு தர்பகராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் 21 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உட்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26 தேதியும், இரண்டாவது போட்டி 27 தேதியும், மூன்றாவது போட்டி 29 தேதியும், நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30 தேதியும் பெர்த்தில் நடைபெறுகின்றன. உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21 தேதி தொடங்கி 27 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்படவுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர்

0: அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா
2: ஒரே ட்ரேட்ல சிக்ஸர் இதோ மாட்டிக்கிச்சு.
3: ரசீத், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
1: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால RBI வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
6: கண்ணு,
5: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
6: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
7: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
5: எங்க?
7: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
5: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும், வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஆர். விஜயகுமார் அவர்கள்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட திரு கலைவாணன் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். நன்னிலம் தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ் மீண்டும் நன்னிலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டி தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு மாரிமுத்து மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். மன்னார்குடியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளராக போட்டியிட்ட திரு எஸ். காமராஜ் வெற்றி பெற்றுள்ளார். இம்மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் தற்போது கோடை பருவ நெல் சாகுபடி மேற்கொண்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் முற்றிலும் ஆழ்குழாய் கிணற்று நீரை பயன்படுத்தி செய்யப்படும் கோடை நெல் சாகுபடி பணிகளை துவக்கியுள்ளனர். கடந்த வாரத்தில் 4 தினங்கள் தொடர்ச்சியாக மழை பெய்தது இந்த கோடை நெல் சாகுபடிக்கு உறுதுணையாக இருந்ததாக விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடத்தப்பட்டது. இக்கோவிலின் எதிரில் அமைந்துள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் நடைபெற்ற இந்த தெப்பத் திருவிழா தினமும் இரவு 7 துவங்கி அதிகாலை 3 வரை நடைபெற்று வந்தது. 2500 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டிருந்த தெப்பத்தில் சுவாமியுடன் பக்தர்களும் அமர்ந்து தெப்பத்தில் உலா வந்தனர். தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு பணிகள் மீண்டும் துவக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மன்னார்குடியில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று நகரின் மேற்கு பகுதியில் நிறைவு செய்யப்பட்டு சாலைகளும் அமைக்கப்பட்டது. தற்போது தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் கிழக்கு பகுதியில் தற்போது பாதாள சாக்கடை பணிகளுக்கு குழிகள் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுமாறு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் துறை அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் கர்ணாவூர் ஊராட்சிக்குட்பட்ட பாமணி பகுதியில் நரிக்குறவர் காலனியில் தமிழ்நாடு அரசின் பழங்குடியின நலத்துறை வழிகாட்டுதலுடன் சுய தொழிலுக்கான தையல் பயிற்சி திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. இதனை தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு மு. கிருஷ்ணன் துவக்கி வைத்தார். தையல் பயிற்சி திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறும்போது குடும்பமும் சமூகமும் முன்னேறும் என்று கூறினார். பழங்குடியின பெண்களுக்கு திறன் அடிப்படையிலான பயிற்சிகளை வழங்குவது மிகவும் அவசியமானது எனவும், இத்தகைய முயற்சிகளை இளம் வயதிலேயே சமூக நலனில் அக்கறை கொண்டு செயல்படும் பயிற்சியாளர்கள் வழங்குவது சிறப்பாகும் என்றும் துணைவேந்தர் திரு. கிருஷ்ணன் பேசினார்.
2: படிப்பு இதை வச்சுதான் இன்னைக்கு நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள்லாம் 2 பல்கலைக்கழகத்திலும் சரி, மதுரை பல்கலைக்கழகத்திலும் சரி, மத்திய பல்கலைக்கழகத்திலும் சரி, என்னுடைய மாணவர்கள் ரொம்ப அறிவுள்ளவங்க. அதனால நான் என்ன செய்வேன்னா, நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன பெருமை பட்டம் வாங்க போறீங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. கிராமத்துக்கு போங்க, கிராமத்துல என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கிராமத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் முக்கியம்.
1: கோடைக்கால விடுமுறை விடப்பட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்திக்காட்டிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படும் அலையாத்திக்காடுகள் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அமைந்துள்ளது. சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு படகுகளில் சென்று ரசிக்கும்படியாக இக்காடுகள் அமைந்துள்ளது சிறப்பாகும். தமிழகத்தில் சிதம்பரம் பகுதி மற்றும் முத்துப்பேட்டை பகுதியில் மட்டுமே இந்த அலையாத்திக்காடுகள் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோடை விடுமுறை காரணமாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனத்துறை மற்றும் தனியார் படகுகளை வாடகைக்கு பெற்று படகுகளில் குழுவினராக அமர்ந்து 6 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இருபுறமும் வளர்ந்துள்ள அலையாத்தி செடிகளை பார்த்து ரசித்தபடி பயணம் மேற்கொண்டு கடலின் முகத்துவாரம் சென்று மீண்டும் திரும்புகின்றனர். முத்துப்பேட்டை நகரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தஞ்சை பகுதியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் பயணித்து முத்துப்பேட்டைக்கு வர முடியும். அதேபோல திருவாரூரிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அலையாத்திக்காடுகள் அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் காலையில் வந்து இங்குள்ள வனத்துறை அலுவலகத்தில் பதிவு செய்து படகுகளில் சென்று மகிழலாம்.
0: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள்.

0: வழங்கியவர் ஆர். விஜயகுமார் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: தமிழில் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால்ட் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் நார்வே பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு நார்வே தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதற்காக நார்வேக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்ற நிலைப்பாட்டிலும் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ஆஸ்லோ சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவர்களின் நடனம் பற்றி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் அது தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளாா்.

0: மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜெனீவா சென்றுள்ள அவர், அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத், பாரம்பரிய மருத்துவ முறை, நலவாழ்வு மையங்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சுகாதார சேவைகளை மத்திய அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவைகளை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸ் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் உலக சுகாதார அமைப்பு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். வேளாண், ஊரக மேம்பாடு ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் ஓராண்டிற்கு தங்கம் வாங்கப் போவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோலியப் பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை எரிவாயு மற்றும் மின் அடுப்புகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு தீபக் சிங்லாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. தில்லி மற்றும் கோவாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும்

0: வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உயர்நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகளை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காணொலி வாயிலாக மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு தேவையற்ற செலவினங்களை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திலும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழக்கு விசாரணைகள் காணொலி வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. மேற்கு வங்கத்தில் அம்மாநில அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதிய குழுவை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மகளிர் இலவச பேருந்து திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் முதல் செயல்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான புதிய பட்டியலை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்கென 2 குழுக்களை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியத்தை 3000 ரூபாய் உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது தலைமையில் நடைபெற்ற 1வது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இதன்படி ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியம் 9000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மகளிருக்கான இலவச பேருந்து சேவை அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருவதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பெட்டா நகரத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் பால்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேன் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரேஸ் ஒரேலா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சலோ டெமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை சப்பாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டிட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உள்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும், 2வது போட்டி 27ஆம் தேதியும், 3வது போட்டி 29ஆம் தேதியும், 4வது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு

0: பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: உழவர் உலகம்
3: இன்னைக்கு
2: நிகழ்ச்சியில கோடைக்கால பயிர் பராமரிப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அசோக்குமார் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.
4: வளர்த்திடவே நாளும் கருத்து.

0: யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி தான் விவசாயத்தில் அதிக வளர்ச்சியை கண்ட நம்ம நாடு கடும் பஞ்சம் பட்டினினால் இந்த சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னு பாரம்பரியத்தை விட்டு ரசாயனத்தை நோக்கி போனோம். ஆனால் அதன் மூலம் ஏற்பட்ட விளைவுகளையும் நம்ம சந்திச்சிட்டோம். சென்றதினி மீளாது மூடரே அப்படிங்கிற பாரதி வரிக்கு ஏற்ப செஞ்ச தவற திருத்த மறுபடியும் பழமையை நோக்கி போகணும். அதாவது இயற்கை வழி விவசாயம்தான் மண்ணுக்கும் மனுஷனுக்கும் நல்லது அப்படிங்கறத புரிஞ்சு பலர் இயற்கை விவசாயம் செய்ய முன் வராங்க. ஆனா அதன் மூலம் எல்லாருக்கான தேவையையும் பூர்த்தி செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில செயற்கையும் இயற்கையும் கலந்த விவசாய முறையதான் இப்ப பெரும்பான்மையானோர் பின்பற்றிட்டு வராங்க.
1: தன்னை புரட்சிய தன்னை வளர்ச்சி தரை மீதினிலே.
0: சரி, நம்ம முன்னோர்களின் விவசாய முறைய பின்பற்றணும், உற்பத்தியையும் பெருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு யோசிக்கும் போது புதுமைய கையில் எடுக்கணும், நவீனத்தை கையில எடுக்கணும், அதன் மூலம் உற்பத்திய பெருக்க முயற்சி செய்யணும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு பல புதிய தொழில்நுட்பங்களை வேளாண் துறை மூலம் விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்துட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு பகுதியா பயிர்களை பராமரிக்க விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்களை இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துக்க இருக்காங்க அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அசோக்குமார் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய உழவர்கள நிகழ்ச்சியில் கோடைக்கால பயிர் பராமரிப்பு குறித்து தான் பேச போகிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம மூலம் வந்திருக்காங்க அரியலூர் மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் அசோக்குமார் அவர்கள். வணக்கம் ஐயா.
3: வணக்கம். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். அதுவும் முக்கியமாக வந்து இந்த ரேடியோ கேட்குற வாசகர்களும் சொல்லலாம், இல்லை வானிலை தொடர்ந்து கேட்குறவங்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
2: இப்போ இந்த கோடைக்கால பயிர் பராமரிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், விவசாய தொழில்நுட்பம்னா என்னங்கிறத சொல்லுங்க ஐயா.
3: தொழில்நுட்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம காலங்காலமாக பயிர் செஞ்சுட்டு வரோம், அதில் புதிய தொழில்நுட்பங்கள் புதுசாக நாம் என்ன பண்ணணும், ஒரு சின்ன மாறுதலாக தான் இருக்கும். இப்போ விதை அப்படியே போடுறோம் அப்படின்னா அந்த விதையை விதை நேர்த்தி பண்ணி போடுறது, இது மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்ப வேலைகளை தான் சேர்க்கறத தான் வந்து தொழில்நுட்பம் சொல்கிறோம். முக்கியமாக விவசாயமும் தொழில்நுட்பமும் இணைஞ்சாதான் விவசாயத்தில் நம்ம லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைய கூற்று. இன்னும் முக்கியமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் அதிகமாகலாம் நம்மளுக்கு நிறைய சவால்கள் வரும். தண்ணி பற்றாக்குறையாக இருக்கும், தண்ணி இருக்கும் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். வெயிலோட தாக்கத்திலேருந்து நம்ம பயிர்களையோ இல்லை நம்ம விலங்குகளையோ எப்படி பாதுகாக்கிறோம், என்ன மாதிரியான முறைகள்லாம் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி விவாதிக்க போகிறோம்.
2: சரிங்க, இப்போது இந்த வெயில் தான் நம்ம வந்து அதிகமான பிரச்சனையாக இருக்குது. இதற்கு வந்து என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை நம்ம வந்து பயன்படுத்தினா அதை வந்து முன்னேற்ற முடியுங்கிறத சொல்லுங்கள். இந்த வெயில் வறட்சி இதெல்லாம் தாங்கிட்டு வளரக்கூடிய பயிர் வகைகள்லாம் இருக்குதா?
3: புதுசாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம், இல்லை பழைய கால முறைகள்லேருந்து நம்ம பாதுகாத்துட்டு வரோம், அதெல்லாம் மறந்து போன விஷயங்களாக கூட இருக்கலாம். முக்கியமாக அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இயந்திரமயமாக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இயந்திரமயமாக்கல் அப்படின்னா, நம்ம நேரடியாக ஆட்களை பயன்படுத்தாமல் அந்த வேலைகளை மிஷின் வச்சு, அதாவது இயந்திரங்களை வச்சு நம்ம பயன்படுத்துறது. முன்ன காலத்தில் நடவு அப்படின்னாக்க

0: அந்த வெயில் தாக்கத்துலையும் நடுவாங்க, விதை போடுவாங்க, குனிஞ்சு போடுவாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது, இப்போ வந்து மிஷின் வந்துருச்சு. நிலக்கடலை ஆகட்டும், எல்லாகட்டும், எல்லாத்துக்குமே இயந்திரங்கள் இப்போ நிறைய வந்துருச்சு. இப்போ அதை பயன்படுத்துறதன் மூலயமா வெயிலுடைய தாக்கத்துலேருந்து கொஞ்சம் நம்மளை தப்பிச்சுக்கலாம், அது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் விடுதலில் கூட நம்ம இப்போ சொட்டு நீர், தெளிப்பு நீர் பாசனம் இதெல்லாம் வந்துருச்சு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொட்டு நீர்லேயும் நிறைய உபகரணங்கள், அதாவது சொட்டு நீர் பாசனத்தில் பயிருக்கு மட்டும்தான் கிடைக்கும், அதனால் களையும் ஓரளவுக்கு நம்மளுக்கு கட்டுப்பாடாக இருக்கும். இன்னொன்று வந்து பயிரோடைய வேர் பகுதியில் நம்ம கொடுக்கறதுனால ஆள் செலவையும் நம்ம குறைச்சிக்கலாம். கோடை காலத்துக்கு மிக சிறந்த ஒரு தொழில்நுட்பமாகவும் நம்ம இது இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் தண்ணி பாயுது, தண்ணி இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் இந்த சுற்று நீர் பாசனத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு 2.5 ஏக்கர் அதிகமாக பயிர் செய்யலாம், தண்ணியை சேமித்து அதிகமாக பயிர் செய்யலாம்.
1: அடுத்து பார்த்தோம்னா இந்த மூடாக்கு போகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்னங்க?
0: இது ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். இந்த மூடாக்குங்கிறது என்ன அப்படின்னாக்க நம்ம பயிர்கள் மேலே வந்து ஒரு பாலித்தீன் ஷீட் அல்லது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயிர் கழிவுகளை வச்சு போடுவாங்க. பயிர் கழிவு அப்படின்னாக்க கரும்பு தோகை, அந்த வைக்கோல் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்து பயிர் கொஞ்சம் வளர்ந்த உடனே முக்கியமாக அந்த காய்கறி பயிர்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம். கத்திரி, மிளகாய் இதெல்லாம் பயன்படுத்தக்குள்ள இது மேலே போட்டுவிட்ருவாங்க. போட்டுவிட்டோடனே என்ன ஆகும் அப்படின்னா சூரிய ஒளி நேராக பூமியில் படுறது தவிர்க்கப்படுது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணி மண்ணிலிருந்து ஆவியாகிறதும் தடுக்கும், ரெண்டாவது அந்த சூரிய ஒளி அந்த நிலத்தில் படாததால் களையும் கட்டுப்பாடாகும். அந்த மாதிரி தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்தக்குள்ள இன்னும் சிறப்பான பயிருடைய வளர்ச்சி என்னது வெயிலிருந்து நம்மளுக்கு பாதுகாக்க முடியும்.
1: சரி, வெயில் அதிகமாக இருக்குது, இதை குறைக்கிறதுக்கே நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஆனால் ஒரு தொழில்நுட்பம் மூலமாக வந்து வெயிலுடைய அளவை வந்து கம்மி பண்ண முடியுமா?
0: கண்டிப்பாக பண்ணலாம். இது பண்ணக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்ம பகுதியில் இருக்கிற விவசாயிகள் வந்து என்ன பண்ணோம்னா மழைநீர் சேகரிப்பு குட்டை, கசிவு நீர் சேகரிப்பு குட்டை, அரசு திட்டங்கள் நிறையா இருக்கு, அதை அவங்க பயன்படுத்தி தண்ணியை சேமிக்கிறதன் மூலியமா நம்மளுக்கு தண்ணி கிடைக்கவும் ஏற்பாடு பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நிழல் வலை கூடாரம்னு ஒன்று இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு வேளாண்மை துறையில் இருக்கு, அதை பயன்படுத்துறதன் மூலியமா கொஞ்சம் இடக்கத்துக்கு தான் கொடுப்பாங்க, ரொம்ப விலை அதிகம் அப்படிங்கிறதால ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் குறைந்த அளவுக்கு தான் கொடுக்குறாங்க. நான் 300 போட நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு நிழல் வலை கூடாரம் ஷேர் நெட்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதிக தொழில்நுட்பமும் பண்ணலாம், பூச்சி நோய் கட்டுப்பாடும் ஆகும், களையும் கட்டுப்பாடு பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ப்ரொடெக்டட் கல்டிவேஷன், அதாவது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏரியாவுக்குள்ளார நம்ம செடி வளர்க்குறதுனால பயனுள்ளதாக இருக்கும்.
1: இப்போ அடுத்து பார்த்தோன்னா வந்து இப்போ உழவு மட்டுமே வந்து குறைஞ்ச அளவு வந்து உழவுற மாதிரி வந்து சில தொழில்நுட்பங்கள்லாம் வந்துருக்குன்னு சொல்கிறாங்களா, அதை பற்றி சொல்லுங்க.
0: ஆமாம், இப்போ உழவு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க குறைந்த உழவு இல்லைன்னா உழவே இல்லாமல் பயிர் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி, அதாவது முக்கியமாக இது எப்போ வரும் அப்படின்னா நம்ம கோடை காலத்தில் வரும். தஞ்சை மாவட்டம், டெல்டா மாவட்டம், சிதம்பரம் சைடு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உளுந்து போட்டிருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெல் அறுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உளுந்து விதைச்சிருவாங்க. உளுந்து விதைச்சிட்டு அது ஹார்வெஸ்ட் விட்டு அறுக்கக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து உடனே பின்னாடியே வந்து பேலர் போயிட்டு அந்த வைக்கல் உள்ள எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டுக்குள்ள அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் 10 நாள் உளுந்து விளந்துருக்கும் அந்த ஈரத்திலே, அந்த உழவே அதுக்கு தேவைப்படாது. இப்போ அந்த இருக்கிற வைக்கோல் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா உளுந்து வந்து குறைஞ்ச நாள் பயிர் தான், அதாவது 76 நாள் தான் உளுந்து. இதில் ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னா மீதி ஒரு 60 நாள் தான், 60 நாளில் டக்குன்னு அந்த மழை தண்ணி வச்சுட்டே வளர்ந்துடும். அது மாதிரியும் நம்ம இதை வந்து நோ டில்லேஜ் கான்செப்ட்னு ஒன்று சொல்லுவாங்க.
1: ஓகேங்க, அப்போது வறட்சி எல்லாம் வந்து தாங்கி வளரக்கூடிய விதைகள் பயிர் வகைகள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க.
0: வறட்சி தாங்கக்கூடிய விதைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப வறட்சியை தாங்கும். சிறுதானியங்கள் வந்து நிறையவே வறட்சியை தாங்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்பு, சோளம், இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா நீட் நீட்டாக இருக்கும். நீட் நீட்டாக இருக்கக்குள்ள சூரிய ஒளி படுற இடம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுண் இலை துளைகள்லாம் மூடிக்கும். ரெண்டாவது தேவையான அளவுக்கு தண்ணி அதை சேர்த்து வச்சுக்கும். ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடும். அப்படிங்கக்குள்ள கம்பு, சோளம், இப்போ எள்ளுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தண்ணி கம்மியாக தான். அதாவது வாழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லவ்விங் பிளான்ட், நியூட்ரியன்ட் லவ்விங் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் எள்ளு பார்த்தீங்க அப்படின்னாக்க அது மாதிரி கிடையாது, தேவையில்லை, அவ்வளோ தண்ணி தேவையில்லை. அதனால இப்போ அந்த பயிர்களை பயன்படுத்தினாக்க நம்மளுக்கு நல்லா லாபமாக இருக்கும்.
1: அந்த வறட்சிக்கு ஏற்ற பயிர் வகைகள்லாம் எப்படி வந்து மக்களுக்கு கொண்டு செல்றது?
0: இது மக்கள்கிட்ட நம்ம போய் சேர்க்கணும் இந்த தொழில்நுட்பத்தை அப்படின்னாக்க
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதையும் தாண்டி வேறையான முன்னெடுப்புகள்லாம் என்னங்க?
0: அதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க வலைதளங்களை போறது, ப்ரிடிக்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க, அதாவது பின்னாடி வரக்கூடியதை முன்னாடி யோசிக்கிறது, அதையும் பண்ணிக்கலாம். அது இல்லாம பண்ணணும் அப்படின்னாக்க இப்ப இந்த நேரத்தில் இப்ப மழை வரப்போகுது, அந்த அறிவிப்பு எல்லாம் சொல்றாங்க. இப்ப மழை ஒரு 4 நாளைக்கு மழை இருக்கும், முக்கியமா இந்த மாவட்டத்துக்கு மழை இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்க சப்போஸ் களை எடுக்கிற காலங்கள் இருக்கு, அதனால கொஞ்சம் 2-3 நாளைக்கு தள்ளி போடலாம். மருந்து ஏதாவது தெளிக்கணும் அப்படின்னா அதை கொஞ்சம் முன்னெச்சரிக்கைன்னு நம்ம செய்யலாம். அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம கொண்டுக்கலாம்.
1: சரிங்க, அடுத்து வந்து இந்த ட்ரோனுடைய தெளிப்பு, அதாவது இந்த ஆளில்லா விமானம் மூலமா தெளிக்கிறது, அப்புறம் சென்சார் தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க.
0: முக்கியமாக ட்ரோனை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா வெளிநாட்டில் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தாங்க. முக்கியமாக

0: அந்த குதிரை மந்தைகளை மேய்க்கிறதுக்கும் அந்த மலைப்பிரதேசங்கள் இருக்கும், அந்த மலைப்பிரதேசங்கள்லாம் நம்ம ஆள் போய் பார்க்க முடியாது, ஏறி போய் பார்க்க முடியாது அப்படிங்கிறதால அதில் கேமராவை ஃபிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்தியாவுக்குள்ளே வரக்குள்ள என்னன்னாக்கா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அதை பயன்படுத்தினாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கிசான் ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மைக்குன்னு தனியாக நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க.
1: ஓகே,
0: அப்படி பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா விதை, ஃபஸ்ட்டு விதை விதைக்கிறதுக்கு நம்ம அதை பயன்படுத்தலாம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உரம் போடுறதுக்கும் அதை நம்ம பயன்படுத்தலாம். டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கே 10 நிமிஷம் தான். இப்போ ஒரு ஆள் தெளிச்சாங்க அப்படின்னாக்க ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த ட்ரோன் மூலயமா நம்ம மருந்து அடிக்கக்குள்ள கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஏக்கர் மருந்து அடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி இருக்கும். அதே சமயம் ஆள் கூலியும் மிச்சப்படுது, நேரமும் மிச்சப்படுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்க மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கு. மருந்து அடிக்கிறது பார்த்தீங்கன்னா இறங்கி உள்ளார போய் அடிக்கணும், அது பாம்பு இருக்கும், ஏதாவது விவசாய நிலங்களில் இருக்கும், அந்த பாதிப்புலேருந்து மீட்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறாங்க.
1: சரிங்க, இப்போ கோடைக்கால பயிர்கள்லாம் வந்து வருது சொன்னீங்க, முழுமையாக கோடைக்கால பயிர்கள் நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க?
0: முழுமையாக கோடைக்கால பயிர்கள் வந்து சிறுதானியங்கள், கம்பு, இந்த சோளம், வரகு, அதெல்லாம் சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 நாள் 70 நாள் பயிர்.
1: இதென்ன ஊடு பயிராக கொடுக்குறதா?
0: இல்லை இல்லை, தனிப்பயிராகவே இதை செய்யலாம். தனிப்பயிராகவே இதை செய்யக்குள்ள என்னாங்கன்னா தண்ணி இல்லைனாலும் இப்போ வறட்சி தாங்கி வளரும். அப்புறம் சில தொழில்நுட்பங்களுக்கு மூடாக்கு போடுறது மூலிமா, அப்புறம் இன்னும் வந்து ஒரு மெத்திலோ பாக்டீரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அடித்தோம் அப்படின்னாக்க இன்னும் ஒரு 10 நாள் மழை வந்தால் தாங்கிடும் அப்படின்னு ஒரு நம்ம நினப்பில் இருக்கக்குள்ள அதை அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இலைத்துளைகள் மூடிடும், எக்ஸ்ட்ரா அதிகமாக வேர் பகுதியில் இருக்கிற தண்ணியெல்லாம் விலைக்கு கொண்டு வரும். இந்த மாதிரி இதெல்லாம் அந்த மெத்திலோ பாக்டீரியங்கிற ஒரு பாக்டீரியா வந்து இயற்கை தான், அது வேலை செய்யக்குள்ள நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
1: சரிங்க, இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்க, இப்போ கோடைக்கால பயிர்கள்னால பயன்பாடு சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி கோடைக்கால பயிர்களை நம்ம வந்து உபயோகித்தோம்னா எந்த அளவுக்கு பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும்?
0: முக்கியமாக தொழில்நுட்பத்தின் நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க தண்ணீரை கொஞ்சம் நம்ம சேமிக்கிறோம், தண்ணீர் சேமிப்பு நடக்குது. அந்த இடத்துல தொழில்நுட்பங்களை தொடர்ந்து அதை பயன்படுத்திக்கணும். இன்னொன்று வந்து விளைச்சல் கொஞ்சம் அதிகமாக வரும், விளைச்சல் கொஞ்சம் அதிகமாக வரும், செலவு நம்மளுக்கு, அதாவது அந்த இடுபொருள் செலவு இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும். நீர் உரம் எல்லாம் தேவைப்பட்டால் தான் நம்ம கொடுக்க போகிறோம், அந்த இதுக்கு அந்த அளவுக்கும் கொடுக்கணும். பூச்சி நோய் நம்மளுக்கு கட்டுக்குள்ள இருக்கும், இது மாதிரி இருக்கக்குள்ள, அதனால் நம்மளுக்கு இதாக தான் இருக்கும்.
1: சரிங்க, இப்போது எதிர்கால விவசாயம் வந்து எந்த மாதிரி திசையில் போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள்.
0: படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க. முக்கியமாக இதுக்கு எப்போ திருப்புமுனையாக இருந்ததுன்னா 2019 கொரோனா டைமில் வந்து ரொம்ப திருப்புமுனையாக இருந்தது. மும்பை, ஹைதராபாத், சென்னையில் சிட்டியில் இருக்கிறவங்க அந்த வேலையை விட்டுட்டு ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வந்து பார்க்கல, இந்த வேலையை நம்ம செய்யலாமே அப்படின்னு நிறைய பேர் கையில் எடுத்திருக்காங்க. இந்த விவசாய வேலையும் நிறைய கையில் எடுத்திருக்காங்க.
1: ஓகே,
0: அவங்களாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஏஐன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மிஷின் வந்து எல்லாமே பண்ணுது நம்மளுக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியலையா எங்களோட பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம்லாம் வருது. அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு வந்து அதை டீச் பண்ணுற அளவுக்கு ஒரு மிஷின் இருக்கு, அந்த அளவுக்கு நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா அதோடைய பயன்பாடு வேளாண்மையிலையும் தெளிவாக தெரியும், தெரியணும், கண்டிப்பாக தெரியும். வரக்கூடிய இளைஞர்கள் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து அவங்க நிறையா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, தொழில்நுட்பத்தை நிறைய பயன்படுத்திக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் ஃபார்மிங்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறோம். வெர்டிக்கல் ஃபார்மிங் அப்படின்னா இப்போ 1 சென்ட் இடத்துல ஒரு பயிர் பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த 1 சென்ட்ல நம்ம இங்கே வரிசையாக தான் பயன்படுத்தணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, மேல் நோக்கி பண்ணுறாங்க, மேல் நோக்கி வரிசையாக வருஷம் வருஷம் வரிசையாக பண்ணிட்டு செங்குத்து பண்ணக்குள்ள ஒரே இடத்துல நிறையா ஒரு 10-20 செடி, ஒரு 2 செடி இருக்கிற இடத்துல ஒரு 20 செடி இல்லை 40 செடி வைக்கிற அளவுக்கு நம்ம அதான் வெர்டிக்கல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம்னா கிளைமேட் ஸ்மார்ட் அப்படின்னா வெயிலுக்கு எப்போ தெரியும், எந்த மாதிரியான பயிர்களும் நம்ம பயன்படலாம் அப்படிங்கிறது அதுக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த ரோபோட் வந்து எப்படின்னா களை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விவசாயிகளை வீட்டு வேலைகளுக்கெல்லாம் கூட இப்போ பயன்படுத்துகிறதா ஃபாரினில் சொல்லிக்கிறாங்க. நிறையா வந்து இப்போ நம்மளுக்கு தெரியுது. முக்கியமாக வந்து தகவல் தொழில்நுட்பம் நிறையா நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிகிட்ருக்காங்க. புரிந்து கவனித்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த விவசாயத்துலேயும் அதோடைய பயன்பாடுகள் அதிகமாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கணும்.
1: அது இப்போ மெஷின் பயன்பாடு உபயோகம் வளர்ச்சியே இருந்தாலும் நம்முடைய விவசாயிகள் வந்து நிலம் வச்சுருக்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதோடைய லேண்ட் ஹோல்டிங் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற பட்சத்தில் மெஷினுடைய யூசேஜ் எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு கொண்டு போக முடியும்?
0: அதாவது ஒரு தொழில்நுட்பம் இருக்குது, ஒரு தகவல், ஒரு வேலை இருக்குது, ஒரு துறை இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தது அப்படின்னாக்கா அதற்கு ஏற்ற சவால்கள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த சவால்களை நம்ம பார்க்கோம் அப்படின்னா இதில் வந்து முதலீடு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இந்த இதுக்கு நம்ம மெஷின் வாங்கிறதுக்கு எல்லாம் வந்து இப்போ சப்போஸ் வந்து ஒரு ட்ரோன் வாங்கணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ரூபா வரலையும் இருக்குது. இது வந்து என்ன கூட்டுப்பனை முறையில் நம்ம பயன்படுத்தக்குள்ள, அதாவது ஒரு விவசாயிகள் வந்து இப்போ ஒரு 4 ஏக்கர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 10 பேர் சேர்ந்து, 10 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னாக்க ஒரு 40 ஏக்கர் ஆகும். அப்படி பண்ணக்குள்ளே ஒரே டைமில் அறுவடை பண்ணுறது, ஒரே டைமில் விதை விதைக்கிறது, ஒரே டைமில் மருந்தடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணணும். இதில் கொஞ்சம் நுண்ணு

0: அறிவு, அதாவது எப்படி வந்து நம்ம மொபைல் பயன்பாடு பண்ணணும், எந்த மாதிரி இதை பார்க்கணும் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறையா இந்த யூடியூப்பு, இந்த ஃபேஸ்புக் இதில் தான் இருக்காங்க. இதில் இருக்கிறாங்க, அது நன்மையாக தீமையான அவங்களுக்கு தான் தெரியும். அதை நம்ம நன்மை பக்கம் வந்து அதிகமாக அதை பயன்படுத்தணும்.
1: ஓகே.
0: அதாவது ஈனாம் வந்து நம்ம சந்தைப்படுத்துதல் எப்படி பார்க்கறது, எப்படி விளைபொருட்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கறது. இன்னொன்று வந்து நம்ம ஏரியாவிலேயே இப்போ வந்து திருச்சி இருக்குது அப்படின்னா திருச்சியில் என்னென்ன பயிர் இருக்குதுன்னு பார்க்கலாம்.
1: ஓகே.
0: அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது இல்லாமல் இருக்கிற பயிரை நம்ம பயிர் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு விலை கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு அதையும் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறாங்க. அதையும் சொல்கிறாங்க. இப்போ நெல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ஏக்கர் ஹெக்டரில் இருக்குது நீங்கள் அப்படிங்குள்ள நம்ம நெல் அதிகமாக இருக்குது, அது போதுமான அளவாக இருக்குது நம்மளுக்கு அப்படிங்குள்ள நம்ம அதுக்கடுத்தது போகலாம், உளுந்து போகலாம், அதுக்கடுத்து சோளம் போகலாம், அதுக்கு சிறுதானியங்களை போகலாம். முக்கியமாக அதை தான் சொல்கிறோம், சிறுதானியத்தை தான் சொல்கிறோம். சிறுதானியத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வெயிலை தாங்கக்கூடிய ஒரு தன்மை, வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், சிறுதானியத்தை பண்ணலாம். 3 மாதம் தானே பண்ணுறோம், அப்புறமேட்டு நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம்.
2: விவசாயமும் தொழில்நுட்பமும் இணைந்தால்தான் விவசாயத்தை மேம்படுத்த முடியும். பயிர் பராமரிப்பில் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம். அசோக்குமார் அவர்கள்.
1: இப்போ இந்த விவசாயத்தில் வந்து எதிர்கால சவால்கள்லாம் என்னமா இருக்குது, இப்போதைக்கு எப்படி இருக்குது, எதிர்காலத்தில் சவால்கள்லாம் எப்படி இருக்குது?
0: இதே பழைய முறையை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த யாருமே விவசாயிகள் இப்போ கேட்டாங்க அப்படின்னாக்கா நாங்கள் லாபமாக இருக்கிறீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது லாபமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும். இப்போ மாவட்டத்துக்கு ஒரு வேளாண் அறிவியல் மையம் இருக்குது, எல்லா அறிவியல் மையமும் விவசாயிகளுடைய நன்மைக்காக தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்குள்ள அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பயிருமே இருக்குது. எங்களுக்கு பிரதான பயிரே வந்து நிலக்கடலை, டெல்டா ரீஜன் வந்து 2 பிளாக் இருக்குது, முந்திரி வந்து ஃபுல்லாக பிளாக் ஃபுல்லாக இருக்கும், 35 லட்சம் ஹெக்டர் இருக்குது அப்படிங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா 1000 ஏக்கர் வரும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் தனித்தனியான ஒரு தொழில்நுட்பம், அந்த பயிர்களுக்கான தனியாக தொழில்நுட்பம் நம்ம கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்கள வந்து லாபம் எடுக்கலாம். அதனால் எங்களை பயன்படுத்திக்கணும், அதுதான் முக்கியம். எங்களை வந்து அவங்க நெருங்கி எங்களுடைய தகவல்களை அவங்க கேட்டுக்கிட்டாங்கனாவே போதும்.
1: சரிங்க. இப்போது செயற்கை உரங்கள் இதெல்லாம் வந்து பயன்படுவது தவிர்த்து இயற்கை உரங்களும் பயன்பாடு, அதோடைய பூச்சிக்கொல்லி இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க?
0: அதாவது முன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15% இருப்பாங்க, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35% இருக்காங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காங்க, அதோடைய பயன்பாடை வந்து தெரிஞ்சிருக்காங்க. அதனால் வந்து வருங்காலத்தில் வந்து ஒரு 50% இல்லைன்னா ஒரு 60% ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறையா படித்த இளைஞர்கள் வராங்க, இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேருந்து இன்னொருத்தர் கேட்டு வராங்க, அந்த மாதிரி வராங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உரங்கள் என்ன வேலை செய்து ரசாயன உரங்களுக்கும் இதுக்கும் எப்படி தொடர்பு இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க.
1: சரிங்க. அப்போ அந்த இயற்கை விவசாயத்தில் வந்து என்ன மாதிரியான உயிர் உரங்கள்லாம் போடலாம், பூச்சி கட்டுப்பாட்டு முறைகள்லாம் என்ன மாதிரி இருக்குங்க?
0: முக்கியமாக இப்போ நம்ம கோடைக்காலம் அப்படின்னு பண்ணக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா தான் நம்ம பயிர் செய்வோம். அந்த பயிர்களுக்கு உரத்தை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்குள்ள கோடை காலத்துக்கு முன்னாடி தக்கப்புண்டு போட்டு வச்சு ஓட்டி வச்சுருக்கிறது, பசுந்தாள் பயிர்களை பயிர் செய்யக்குள்ள நிலமும் நல்ல வளமாக இருக்கும், வெயிலுடைய தாக்கமும் அது கம்மியாக இருக்கும், பயிர்கள் வளர்ச்சியோட சூழ்நிலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்குள்ள நம்மளுக்கு உர தேவையும் கொஞ்சம் குறையும், அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேப்ப எண்ணெய் தான், வேம்பு சார்ந்த பொருட்கள், வேப்ப இலையை பயன்படுத்தலாம், வேப்பம் கொட்டையை பயன்படுத்தலாம், வேப்ப எண்ணெயை பயன்படுத்தலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ புதுசாக வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கோயம்புத்தூரில் வேப்ப எண்ணெய்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க நீமாயில், அது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்பெஷலாக அசாடிராக்டின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, அதில் அதை மட்டும் எடுத்து கொடுக்கறதால நம்ம எண்ணெய்ங்கிற குவாலிட்டி இல்லாமல் இந்த கசப்பு தன்மை மட்டும் உள்ள ஒரு பொருள் மட்டும் நம்மளுக்கு எடுக்கிறாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா ஈஸியாக தண்ணியில் கரையுது. அதாவது நம்ம எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் நம்ம தண்ணியில் கரைச்சாலும் கரையாது, கரையவே கரையாது எண்ணெய் மட்டும். அது இல்லாமல் இப்போ இதை ஊற்றுறோடனே பால் மாதிரி மாறிடுது, நம்ம வேப்பங்கொட்டையை எப்படி ஊற வச்சா பால் மாதிரி மாறிடுமோ அது மாதிரி மாறிடுது. அதை நம்ம பயன்படுத்தணும் பூச்சிக்கொல்லிகளுக்கு. அதே மாதிரி எருக்கு இருக்கிற இலைகள் எல்லாமே, பால் வர இலைகள் எல்லாமே நம்ம வந்து இதுக்கு பயன்படுத்தலாம். அது எப்படின்னா எருக்கு, நொச்சி, ஆடுதுனா பழையன்னு ஒன்று இருக்குது, வேம்பு, குங்கம், இந்த மாதிரி இலைகள்லாம் கோமியத்தில் ஊற வச்சு ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷனில் காய்ச்சி அதை எடுத்து ஆற வச்சு 1 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லி இல்லை 5 மில்லி அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கலந்து நிறையா காம்பினேஷன் இருக்குது. அதில் நிறையா 10 லி கரைசல் இருக்குது, 3G கரைசல் இருக்குது. ஆனால் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் இருக்குது, புழுக்களை தனியாக கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3G கரைசல் இருக்குது, அதாவது பச்சை மிளகாய்,

0: பூண்டு இஞ்சி 3G வரும் இல்லையா, அதுவும் அந்த 3G கரைசல் அப்படிங்கிற மாதிரி முக்கியமாக எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, புழுக்கள் உள்ளவங்க பார்த்தாக்க அதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அது இல்லாமல் நோய்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, ட்ரைகோடர்மா விரிடியும் சூடோமோனஸ் பேசிலஸ் அப்டிலஸ் அப்படின்னு இப்போ சொல்கிறோம், அதை பயன்படுத்துகிறாங்க. அது முக்கியமாக வந்து அதை பயன்படுத்தக்குள்ள பாக்டீரியல் நோய்களும் கண்ட்ரோல் ஆகுது, ஃபங்கல் டிசீஸ் பூஞ்சானம் மூலியமாக இருக்கிற நோய்களும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறதன் மூலியமா இயற்கை வேளாண்மையில இன்றைய சூழ்நிலைக்கு அது சூட்டபிளாக இருக்கு, அதாவது கரெக்டாக இருக்கும்.
1: சரி, எனக்கு ஒரு ஆர்வம் என்னென்னா, ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக இருக்காங்க, நீங்கள் வந்து பயன்படுத்துகிற உணவுப் பொருள்கள்லாம் எந்த மாதிரியான உணவுப் பொருள்களாக இருக்கும், இயற்கை வேளாண்மையில் செஞ்ச உணவுப் பொருள்களாக, அதை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு வந்து கேட்குறவங்களுக்கும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா?
0: அனைத்து பொருட்களையும் நம்ம அதை பார்க்க முடியாது. இது எங்கே யார் கையில் இருக்குது அப்படின்னா, விவசாயிகளோட கையில் தான் இருக்குது. விவசாயிகள் இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் நம்ம தனியாக ரெடி பண்ணிக்கிறாங்க. கால் ஏக்கரில் அவருக்கு தேவையான நெல்லை பயிர் பண்ணிக்கிறாரு, அதில் சில காய்கறி செடிகள் வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். நான்லாம் இப்போ பார்க்குறேன் அப்படின்னா, வீடு சிட்டியில் தான் இருக்குது, சுற்றிலும் ஒரு 20 பேக் வச்சுருக்கேன், அதில் பயிரை வச்சுக்கோம். இப்போ நாங்கள் பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா நான் வாங்குறதில்ல, வெளியில் நாங்களே வளர்த்துக்கிறோம். அதுதான் நாம சொல்லக்கூடியது, இந்த வீட்டு தோட்டம் அந்த மாதிரி பண்ணுறது. இப்போ முருங்கைக்காவும் நாங்கள் வாங்குறதில்ல. முருங்கை மரம் இருக்குது, ஒரு முருங்கை மரம் ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது, வீட்டில் வந்து ஒரு 50-60 தென்னை மரம் இருக்குது. இப்போ முருங்கை மரம் வீட்டிலேயே இருக்கக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னா, முருங்கை கீரைகள் அதில் வாங்கி எடுத்துக்கிறது, முருங்கை காய் எடுத்துக்கிறது, இங்கே கிடைக்காத காய்கறிகள்லாம் கேரட்டு பீன்ஸ் பீட்ரூட்டு இந்த மாதிரி தான். இப்போ அரியலூர் மாவட்டத்தில் அதையும் தாண்டி முட்டைக்கோசு காலிஃப்ளவர் எல்லாம் விளையுது. அரியலூர் மாவட்டத்திலே விளையுது அப்படிங்கக்குள்ள வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அங்கே விளையுதுன்னா இங்கே திருச்சியில் நல்லா தாராளமாகவே விளையும், அதை பயிர் பண்ணிக்கலாம். அது இது மாதிரி தான் நம்ம தவிர்க்கணும். மேலும் இப்போ இது மாதிரிலாம் இல்லை சார், எங்களுக்கு எதுவுமே முடியாது அப்படிங்குள்ள ஒரே ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னாக்கா, காய் அறிகிறீங்க இல்லையா, காய் அறிவுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் ஒரு உப்பு கரைசலில் கொஞ்சம் போட்டுக்கணும்.
1: ஓகே,
0: அந்த உப்பு கரைசலில் இருக்கிற காயை எடுத்து புளி தண்ணி அதில் போட்டுக்கணும், அதில் ஒரு 5 நிமிஷம் அதில் ஒரு 5 நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை சமைச்சோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் விடுபடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா
1: விவசாயிகளுக்கு நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். கண்டிப்பா ஏற்படுத்திட்டு தான் இருக்கிறோம். மாத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா ரசாயன உரங்களை பயன்படுத்தாம இயற்கை உரங்களை பயன்படுத்தி ஒரு மூணு வருஷம் தான் பிரேக். இந்த மூணு வருஷத்துக்குள்ள அந்த நிலம் மாறிடும்.
0: அப்புறம் வந்து ஆக்டிவேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, செலவு செய்யாமல் இப்போ ஒரு 25,000 ரூபா செலவு செய்கிறாங்க அப்படின்னா, அந்த 25,000 ரூபா செலவு வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிடலாம்.
1: ஓகே,
0: குறைச்சிட்டு ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு கொண்டாந்துடலாம். இந்த 3 வருஷம் கழிச்சு திருப்பியும் 4வது வருஷம் ஒரு 10,000 ரூபா பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த 25,000 ரூபான வருமானம் கிடைக்கும். அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்குது விவசாயத்தில், அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம்.
1: அதற்கான தொலைபேசி எண்கள் 97-91-00-80-92. நன்றி, நன்றி.
2: விவசாயிகள் இப்போ விஞ்ஞானிகளை போல யோசிச்சு விவசாயத்தை எளிமைப்படுத்த பல நவீன கருவிகளை தாமே தயாரிக்கிறாங்க. அதுலயும் இன்றைய இளம் தலைமுறையினரோட பங்களிப்ப சொல்ல வார்த்தையே இல்லைங்க. உதாரணமா செல்போன் மூலம் பம்பு செட்டை இயக்குறது, ஒரு கருவி மூலம் பல வேலைகளை செய்யறது, விதை தூவுறதுல இருந்து மருந்து தெளிக்கிறதுல இருந்து தண்ணி பாய்ச்சற வரையும் எல்லாத்துக்குமே ஆளில்லா இயந்திர முறைய பயன்படுத்துறது, இது மாதிரி பல கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரியான புது புது தொழில்நுட்பங்களை இயற்கை விவசாயத்துல உபயோகப்படுத்தி இயற்கை விவசாயத்தை ஒரு நிலையான தொழிலா மேம்படுத்தி விவசாயிகள் பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இதுவரை பயிர் பராமரிப்புக்கான தொழில்நுட்பங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம். அசோக்குமார் அவர்கள்.

0: மெலிசை கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம்.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மெத்தில் யூஜெனால் ஈர்ப்பு பொறி அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்குவாங்களா? இது ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் மெத்தில் யூஜெனால் ஈர்ப்பு மருந்து அதன் வாசனை நீண்ட காலம் வெளியிடும் முறையில் உட்பொதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வயல்களில் நீண்ட காலத்திற்கு பேட்ரோசெரா வகை பழ ஈக்களை கட்டுப்படுத்துவது உறுதி செய்யப்படுகிறது. இதை எப்படி நாம பயன்படுத்தணும்? பயிர்களின் பூக்கும் பருவத்தில் ஒரு ஏக்கருக்கு 10 பொறிகள் வீதம் நிறுவி அதற்குள் இந்த ஈர்ப்பு மருந்துகளை வைக்க வேண்டும். நேரடி சூரிய ஒளி படும்படி பொறிகளை வைப்பதை தவிர்க்க வேண்டும். பூக்கள் பூக்க தொடங்கும் முன்பே பொறிகளை வைத்து விடுவது நல்லதாக இருக்கும். மரத்தின் கிளைகளில் தரையிலிருந்து சுமார் 5 அடி உயரத்தில் நிழலான பகுதியில் தொங்கவிட வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை பொறிகளை ஆய்வு செய்து அதில் விழுந்துள்ள இறந்த ஈக்களை அகற்றுவது பொறியின் செயல்திறனை அதிகரிக்கும். செயல்படக்கூடிய வீதம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெத்தில் யூஜெனால் என்பது ஒரு வாசனை திரவியம். இது ஆண் பழ ஈக்களை அதிக அளவுல ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. சாதாரண கவர்ச்சி பொறிகள் விரைவில் வீரியம் இழந்துவிடும். ஆனால் இதில் உள்ள மெதுவான வெளியீட்டு தொழில்நுட்பத்தால் ஒருமுறை வைத்தால் சுமார் 60 முதல் 75 நாட்கள் வரை வயலில் தொடர்ந்து வேலை செய்யும். ஆண் ஈக்கள் கவரப்பட்டு பொறியில் விழுந்து அழிவதால் பெண் ஈக்களுடன் இனச்சேர்க்கை நடைபெறுவது தடுக்கப்படுகிறது. இது பழ ஈக்களின் அடுத்த தலைமுறை உருவாகுவதை கட்டுப்படுத்துகிறது. இந்த கவர்ச்சி பொறியானது மா, கொய்யா, பப்பாளி, எலுமிச்சை மற்றும் சிட்ரஸ் வகை மரங்களில் ஏற்படக்கூடிய பழ ஈ தொல்லைக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். இது ஒரு உயிரியல் மேலாண்மை முறை என்பதால் பழங்களில் பூச்சிக்கொல்லி மருந்தின் எஞ்சிய நஞ்சு இருக்காது. இது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பழங்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது. ஏக்கருக்கு 10 பொறிகள் வைப்பது அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதை விட செலவு குறைந்த முறையாகும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மெத்தில் யூஜெனால் ஈர்ப்பு பொறி. இந்த தயாரிப்பு குறித்த மேலும் விவரங்களுக்கோ அல்லது வாங்குவதற்கோ உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையை அணுகலாம். அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் TNAU அக்ரிகார்ட் என்ற இணைய விற்பனை தளத்தில் பெறலாம். 10 ஈர்ப்பு மருந்துகள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 825 ரூபாய்.
0: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணி சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியும் அடுத்த மாதம் 25ஆம் தேதி கறவை மாடு வளர்ப்பு பயிற்சியும் நடத்தப்பட உள்ளது. பயிற்சியில் பங்கேற்க விருப்பமுள்ளோர் ஒவ்வொரு பயிற்சிக்கும் 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தகவலுக்கு 0431-2331-1715 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார்.
2: பன்றி வளர்ப்பில் லாபத்தை அதிகரிக்க சிறப்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த ஒருநாள் பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 25ஆம் தேதி. மேலும் தொடர்புக்கு 0-4-3-7-2 என்ற முன் இணைப்போடு 2-3-4-1-1-1 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர்
0: தெரிவிக்கிறார்.
3: உழவர் அழைப்பு மையம்,
4: கிசான் கால் சென்டர்,
3: 1800-1800-1551.
4: வேளாண்மை தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும்
3: தொடுங்கள் 1800-1800-1551.
4: வாரத்தின் எல்லா நாட்களிலும்
3: காலை 6 மணி தொடங்கி இரவு 10 மணி வரை
4: 22 இந்திய மொழிகளில் ஆலோசனைகள்.
3: உழவர் அழைப்பு மையம், கிசான் கால் சென்டர், 1800-1800-1551.
4: தொட்டதும் கிடைக்கும்
3: சட்டண தீர்வு.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம்
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக நாளை இத்தாலி தலைநகர் ரோம் செல்கிறார். அங்கு 2 நாட்கள் பயணம் மேற்கொள்ளும் அவர் இத்தாலி பிரதமர் மெலோனியை சந்தித்து பேசவுள்ளார். முன்னதாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்ற பிரதமர் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பூஜ்ய சகிப்புத்தன்மை மற்றும் உலகளாவிய போராட்டத்திற்கு அந்நாட்டு பிரதமர் திரு ஜோகனஸ் கார் ஆதரவு அளித்தது

மற்றும் உலகளாவிய போராட்டத்திற்கு அந்நாட்டு பிரதமர் திரு ஜோஹனஸ் கார் ஆதரவு அளித்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். எரிசக்தி, நீல பொருளாதாரம், பசுமை மாற்றம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. உலகளாவிய சுகாதார சமத்துவத்தை மேம்படுத்துவதில் இந்தியா அதிகவனம் செலுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் பங்கேற்பதற்காக அங்கு சென்றுள்ள அவர், உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கேப்ரியஸை இன்று சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பொது சுகாதார கண்டுபிடிப்புகள் காசநோய் ஒழிப்பிற்கான இந்தியாவின் தொடர் முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். கிழக்கு மண்டல வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தலைமையில் நாளை நடைபெறுகிறது. வேளாண் துறையின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்துவது, விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்குவது, மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது குறித்து ஆலோசனைகள் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் 620 அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். இதன்படி சென்னை மாநகராட்சியில் 383 உணவகங்களும், இதர மாநகராட்சிகள் நகராட்சிகளில் செயல்படும் 237 உணவகங்களும் மறுசீரமைக்கப்பட உள்ளன. இதற்கான செலவினங்களை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளின் பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று கூறினார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கு 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றார். முன்னதாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்ட புத்தகங்களையும் சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் வெளியிட்டார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் யுடன் பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் விளையாட்டுத்துறையில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், அரங்கின் உள்கட்டமைப்புகள், விடுதி, விளையாட்டு வீரர்களின் அத்தியாவசிய தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். சர்வதேச அருங்காட்சியகங்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. கலாச்சார பரிவர்த்தனை, புரிந்துணர்வு, பரஸ்பர விருப்பங்கள், மேம்பாடு, ஒத்துழைப்பு, அமைதி உள்ளிட்டவற்றை மக்களிடையே கொண்டு செல்லும் கருவியாக திகழும் அருங்காட்சியகங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் மே 18ஆம் தேதி கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. இதில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணுமாறு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டனர். நாமக்கல் மாவட்ட மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை உயர்வை ரத்து செய்யக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. கேரளா, தெற்கு உள் கர்நாடகம், ராயல்சீமா வழியாக நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே புதுக்கோட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, தருமபுரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. ஜெனீவாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் யூகி பாம்ப்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வெனஸ் இணை முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சற்று முன் 6 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

இந்த வாழ்க்கை அப்படின்ற வழிபயணத்துல நம்ம கூடவே எப்பொழுதும் வழித்துணையா வருவது இசைதாங்க. நிழல் கூட நம்ம வீட்டை நீங்கலாம், ஆனா எப்பவும் நீங்காம இருக்கிறது இந்த இசைதான். இசை நமக்கு மகிழ்ச்சியை தருவது மட்டும் இல்லைங்க, நம்பிக்கையும் தைரியத்தையும் சேர்த்து கூட தருது. அப்படிப்பட்ட என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80-90களின் பாடல்களை நேர்வரப்பு பாடலா கேட்டு ரசிக்கலாம். இப்போது இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் பங்கேற்க 4431 என்ற முன்னிணைப்பினோடு 246-102-1, 240-102-1 இந்த எண்களை தொட்டு வரலாம்.

0: இனியதொரு அழகான பாடலோடு இன்று இரவு இசை இனிமே தொடங்கியது ஹரிகரன் குரல். அதோடு பார்த்தாங்கன்னா அனுராதா ஸ்ரீராம் அவங்களோட அந்த ஹம்மிங் ரொம்ப பாப்புலராக இருந்தது அந்த 90 காலகட்டங்களில். ஜீன்ஸ் பட பாடல் ஏ ரஹ்மான் இசையில் வைரமுத்தோட வைர வரிகளில் அந்த பாடல் வந்து வந்திருந்ததுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து நிகழ்ச்சியின் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார். துறையூர் குன்னுப்பட்டி நல்லசாமி சார்.
0: நல்லசாமி ஐயா, துறையூர் குன்னுப்பட்டியா? கோட்டைனா கோட்டாத்தூராது?
1: கோட்டாத்தூர் பக்கத்தில் குன்னுப்பட்டி சார்.
0: சரிங்க சரிங்க. நல்லசாமி ஐயாவுக்கு என்ன பாடல் வேணும்?
1: படிக்காதுலேருந்து ஜோடிகள் எங்கே சார்.
0: நன்றிங்க சார்.

0: இரவு நமதியோடு கலந்து வரும் இதமான இசைகளை கேட்டு ரசிட்டு இருக்கும் நேர் விருப்ப பாடலாக இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கேதுமா?
1: நாங்கள் புள்ளம்படிக்கு அடுத்து அலம்பக்கத்துல இருந்து மேரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேரிமா, என்ன விருப்ப
1: நல்லா
0: பாடல் கேட்கலாம்?
1: இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம்.
1: சரிங்க மேடம்.
0: சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம் இந்த இனிய இரவு பொழுதுல?
1: எனக்கு கேளடி கண்மணியில இருந்து கற்பூர பொம்மை ஒன்று, அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். அப்படியே தாளாட்டுற மாதிரி ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, அப்படிதானே? நன்றிமா
1: சரிங்க
0: எனக்கு
1: மேடம்,
0: வந்ததுக்கு.
1: நன்றி.

0: இரவு இசை இனிமேல் இணைந்திருக்கின்றோம் நிகழ்ச்சியில். நம்முடைய இணையம் அடுத்த நேயர் வணக்கம். எந்த ஊருங்க?
1: வடக்கு சுவாமி திருச்சி வந்து பேசுறோம்.
0: திருச்சி சிட்டி தானா?
1: திருச்சி சிட்டி தான், சிட்டி பாப்பு தான் பேசுறோம்.
0: சரி,
1: செக்கிங்கா இருக்கிறவங்க.
0: அப்படிங்களா? சரிங்க சரிங்க சரிங்க. அருமை, நம்ம நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிதானே?
1: தொடர்ந்து கேட்டுக்கிட்டு
0: இருக்கேன், ரொம்ப சரி சரி, சந்தோஷம்.
1: சார்
0: நல்லா இருக்கும் சார், நீங்கள் உங்களை மாதிரியே நாங்கள் நல்லா இருக்கோம். என்ன பாடல் வேணும்?
1: அழகே உன்னை ஆராதிக்கிறேன்ல, வாணிஜி ஆட மாட்டேன் நானே, பாட்டு அந்த வாங்கிங்க.
0: ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார்,
1: தேங்க்யூ மேடம்.

0: இரவு பொழுது இசையா இனிமையாக்கும் இது இரவு இசை. இனிமை கேட்டிருந்திருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர், வணக்கம்.
1: மலைக்கோட்டை உயர்ந்தாலும் நமது வானொலி உயர்ந்தத்தை தடுக்க முடியாது.
0: நிச்சயமாக, யாரே இருந்து
1: ஏனென்றால் இந்த 87 ஆண்டுகள் எப்படி போனதுன்னு தெரியல.
0: 87,
1: அதுக்கு வயதே கிடையாதுமா?
0: நிச்சயமா நிச்சயமா.
1: அதை வாழ்த்துவதற்கு குழந்தைநாதனுக்கு வயது இல்லம்மா.
0: உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்குமே வயது இல்லதான்.
1: என்ன கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் வருவோம் போயிடுவோம்
0: நிச்சயமா,
1: ஆனா அந்த வானொலி மட்டும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு இல்லைங்களா?
0: நிச்சயமா, எந்த காலமும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும்.
1: தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. கடவுளை சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் வந்துருவோம் போயிடுவோம், கடவுள் நிலைச்சு இருக்காருமாங்க.
0: ஆமா,
1: வானொலி நேயர்களை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, வானொலியை மட்டும்தான் சொல்லுவாங்க.
0: நிச்சயமா நிச்சயமா,
1: அப்படிதான் குழந்தை நாதனும்.
0: மகிழ்ச்சிங்க.
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்கவல்ல என்ன குழந்தை நாதமாங்க.
0: என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாங்க ஐயா?
1: நான் சின்ன பிள்ளைல ரொம்ப பெரிய சேட்டை பண்ண ஒரு படம்.
0: நீங்களா?
1: வீட்டுக்கு தெரியாம நாங்க கைத்தறி சேலையை கொண்டு விட்டுட்டு அந்த படத்தை பார்த்துட்டு வந்து மறுநாள் கட்டி போட்டு தெருவில் எல்லாம் அடிச்சேன்.
0: அதனால அந்த தாக்கம் அப்படியா?
1: ஆமா, அப்படியேப்பட்ட படம் அந்த கார்த்தி நடிக்கிறது. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி,
0: பெரிய வீட்டு
1: கேட்கணும் பார்த்தேன் அந்த மீனாட்சி திருவிழா நிகழ்ச்சியில. அப்ப நிகழ்ச்சி இல்லாதனால இப்ப கேட்கறேன். வாய்ப்பு கொடுத்தது நன்றிமா.
0: நன்றிங்க. இனிப்பிள்ளதுக்கு.

0: இனிமையான பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றது. திருச்சி வானொலி இரு அலைவரிசைகளிலும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கங்களோட நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: அருமை, சூப்பரா நீங்களுமே அழகா ஓபனிங் கொடுக்குறீங்களே.
1: ரொம்ப
0: மதுரையில
1: நன்றி
0: எப்படிமா
1: சார்.
0: கேட்குறீங்க, ஆப்ல கேட்குறீங்களா?
1: ஆப்ல கேட்கறேன் சார், நீசா நேர ஆப்ல கேட்கறேன்.
0: ஓகேம்மா, ஓகேம்மா, சரிங்கம்மா. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: கூலிக்காரன் படத்துல இருந்து குத்து விளக்காக குலமகளாக.
0: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றி.
1: இனிப்புக்கு நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கம்மா, நன்றி.

0: என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில் நம்முடைய நேயம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கமா?
0: வணக்கம் ஐயா, வானொலியோட ஒளி அளவு குறைச்சு வச்சுக்கோங்க ஐயா. சொல்லுங்க, யார் எங்கிருந்து ஐயா? இப்ப பேசலாம். என்ன வானொலி பக்கமா போயிட்டீங்களா ஐயா? இனிப்பில் இருக்கீங்க, பேசுங்க ஐயா. இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இணைப்பில் இருக்கீங்களா? நேர்களே, உங்களுக்கு விருப்பமான 80-90களின் பாடல்களை உங்க விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்க தொட்டுவாங்க. சுழி 4-3-1 என்ற முன்னிணைப்பேனோடு 246-102-1 240-102-1.

0: நேரம் 8:45 இணைந்திருக்கின்றோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்து வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் திருச்சி செல்வனூர்லேருந்து விமலா பேசுகிறேன்.
0: விமலாம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சீவலப்பரிப்பாண்டிலேருந்து ஒயிலா பாடும் பாட்டு.
0: நன்றிங்கம்மா, நன்றி
1: சார். உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு மாதம் ரொம்ப மிஸ் பண்ணோம். எப்படா அந்த ப்ரோக்ராம் ஆரம்பி

0: கிடைக்கும் அப்படின்னு அவளோட
1: எங்களுக்குமே அதே
0: எதிர்பார்ப்பு
1: மாதிரி
0: இருந்தோம்
1: ஏக்கம்
0: வந்துருச்சு.
1: இருந்ததும்மா. இப்போ எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்துருச்சு. சூப்பராக நம்மளும் பேசுகிறோம். இனியும் பாடல் கேட்போம்லாமா.
0: ஓகே சார், தேங்க்யூ சார்.
1: நன்றிங்கம்மா.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியின் நிறைவு செய்யக்கூடிய நேயர் வணக்கம். யாரெங்கிருந்து வணக்கம் இணைப்பு
1: ஹலோ,
0: இருக்கீங்க?
1: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையிலிருந்து உங்கள் அனுசன் ஆண்டனி.
0: சொல்லுங்க ஆண்டனி ஐயா, என்ன விருப்ப பாடல்
1: எப்படி
0: கொடுக்கலாம்?
1: இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம். என்ன விருப்ப பாடல்
1: அது
0: கொடுக்கலாம்?
1: உல்லாச பறவையில் திரைப்படம் சார், அதில் ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. ரெண்டு எப்படி நல்ல ஜஸ்ட் ஒரு லைன் பாடிக்கிறேன்.
0: பாடுங்க.
1: அழகு ஆயிரம் உலகம் முழுவதும் இறைவனின் திருக்கதம் எழுதிய ஓவியம் ஜானகி அந்த மமமியா பாடி மமமியா நல்லா இருக்கு. அவ்வளவு சாங் நல்லா இருக்கு. நல்ல பாடல் லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
0: ஃபீமேல் வாய்ஸ் நாங்க மேல் வாய்ஸ்ல கேட்டுட்டோம் அப்படிதானே? ஃபீமேல் சாங்
1: கண்டிப்பா.
0: நன்றி இணைப்புல வந்ததுக்கு. உங்களுக்கு பாடல் கொடுத்துடலாம்.
1: தேங்க்யூ சோ மச்.

இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில எனக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க முடியலன்னு வருத்தமே படாதீங்க. நாளை இரவு 8 மணிக்கு உங்களுக்கு விருப்பமான 80 90களின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ன அப்படின்னா, கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குவது மிக முக்கிய குறிக்கோள். இது மட்டும் இல்லாமல் தற்சார்பு பாரதத்தை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம்.
1: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது சுயசார்பு இந்தியா அப்படிங்கறது நம்ம அரசோட இலக்கு. அந்த இலக்கினுடைய ஒரு பயன்பாடா வந்து பாத்தீங்கன்னா இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையத்தோட செயல்பாடுகளை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சிக்கு இதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. என்ன மாதிரியான பங்களிப்பை இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கிட்டு இருக்கு சார்? உங்களுடைய செயல்பாடுகள் என்ன?
0: ஆக்சுவலி கதராடைங்கிறது பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் அடைவதற்கே கதருடைய பங்களிப்பு வந்து ஒரு மிக முக்கியமானது. நம்ம இப்ப சர்க்கான்னு சொல்லுவோம், அந்த சர்க்காவில தான் வந்து நம்ம நூல் வந்து நூற்கிறோம். ஆங்கிலேயரை வந்து நம்ம இந்தியாவுடைய மண்ணிலிருந்து வெளியேற்றத்திற்காக ஒரு மிக முக்கிய பங்காற்றியது நம்முடைய கதராடை. தற்போது வந்து கேவிஐசி இந்த கதராடையுடைய முன்னேற்றத்திற்காக அபிவிருத்திக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். நார்மலா நம்முடைய அந்த ஸ்பின்னர்ஸ் ஆர்டிசன்ஸ் எல்லாத்தையும் கதராடை ஸ்பின்னர்ஸ் பிளஸ் பீவர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் கேவிஎஸ்சி மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்கறோம், அவங்களுடைய ஒர்க் ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு உண்டான சப்சிடி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். பிளஸ் சர்வோதய சங்கங்கள் மூலியமாக இந்த ஸ்கீம் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த சர்வோதய சங்கங்களுடைய மார்க்கெட்டிங் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக கேவிஎஸ்சி மூலியமாக 15 லட்சம் வரையிலும் சப்சிடி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: இப்ப நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில முக்கிய பங்களிக்குது அப்படின்றத கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்க சொல்லும் போது நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாதிரியான பங்களிப்பு சார், எவ்வளவு சதவீதம் பங்களிப்பு வந்து இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க? ஏன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய தொழில்களை வந்து வளர்ச்சி பெற வைக்க முடியும் மூலமா தான் பாத்தீங்கன்னா எல்லா வகையான ஒரு பரந்துபட்ட ஒரு தொழில் வளர்ச்சின்றது இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா கிராமங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒதுங்கிவிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆணையத்தோட அந்த முக்கிய பணிகள் என்ன சார் கிராமங்களை பொறுத்த வரைக்கும்?
0: ஆக்சுவலா ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற கிராமங்கள் முன்னேறணும்னு சொல்லிட்டு மகாத்மா காந்திஜிகள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேவிஎஸ் உடைய மிக முக்கிய குறிக்கோளும் கிராமங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராம தொழில்கள் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். அதை வந்து நம்ம கிராமோதய விகாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு அந்த திட்டம் மூலியமா செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்பிரனர் சுயமா தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்காக பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், அந்த திட்டம் மூலியமாகவும் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறது கேவிஎஸ்சி சப்போர்ட் பண்றாங்க. கேவிஎஸ்சி வந்து ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அண்ட் நோடல் ஏஜென்சி.
1: இப்போ ஒருத்தர் தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த தொழில்கள் ஆணையத்தை எவ்வாறு அணுகலாம்? அதற்காக இப்ப மக்கள் கிட்ட வந்து இது போய் சென்றடையணும்ன்றதுக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்ன சார்?
0: ஆக்சுவலா இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் மூலியமா யாராவது ஒருத்தர் வந்து சுயமா தொழில் தொடங்கணும், உற்பத்தி சார்ந்த துறையிலையும் தொழில் தொடங்கலாம், சேவை சார்ந்த தொழிலும் தொழில் தொடங்கலாம், ரெண்டுக்குமே அவங்க தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாமே ஆன்லைன்ல தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். அவங்க அப்ளிகேஷன் பண்றதுல இருந்து பிளஸ் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் சப்சிடி வருது எல்லாமே ஆன்லைன்ல தான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால என்னன்னா டிரான்ஸ்பரன்சி வந்து கம்ப்ளீட்லி மெயின்டைன் பண்ணலாம்.
1: மக்கள்கிட்ட இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க சார்? ஏன்னா இப்ப கிராம மக்களுக்கு நம்ம நீங்க சொல்ற மாதிரி ஆன்லைன் அப்படின்றது பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ நீங்க வந்து கிராம தொழில்கள் ஆணையத்தை வந்து மக்கள் இது போலலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை?
0: நம்ம டைம் டு டைம் நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து டோட்டலா தமிழ்நாட்டில் 4 ஏஜென்சி இருக்கிறாங்க. மாவட்ட தொழில் மையம் டிஐசி, அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டர் ஆபீஸ் இல்லாட்டி அது நியர்பைல இருப்பாங்க, அவங்களும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி போர்டு, அவங்களும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் கேவிஐசி காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன், அவங்களும் ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட் காயர் போர்டு, கயிறு சார்ந்த தொழில்கள் பண்றதா இருந்தா காயர் போர்டு. இந்த 4 ஏஜென்சியும் அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணி வாங்கி அவங்க ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பிளஸ் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஈவன் ஒவ்வொரு கிராமத்திலையும் போயிட்டு விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு இருக்கிறோம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாமே அதிகமான அளவுக்கு அப்ளிகேஷன் வரணுங்கிறதுக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம்.
1: நிச்சயமா சார், உங்களுடைய செயல்பாடுகள் எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உங்கள்கிட்ட வந்து வரக்கூடிய அந்த பயனாளிகள் அவங்களுக்கு நீங்க முதல்ல சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன? பயனாளிகளை நீங்க எப்படி தேர்வு செய்யறீங்க சார்?
0: ஆக்சுவலா அந்த பெனிபிஷரி சுயமா தொழில் தொடங்கணும்னு சொல்லி வரவங்க வந்து அவங்களுடைய என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறாங்க, எங்கிருந்து ரா மெட்டீரியல் வாங்க போறாங்க, என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணிட்டு எங்க விற்க போறாங்கிறது எல்லாமே டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்க ரெடி பண்ணணும். அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆன்லைன்லயும் அவைலபிள் இருக்குது, அதேமாரி அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சம் நாங்களும் அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுத்து அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரெடி பண்றது நாமளும் சப்போர்ட் பண்றோம். இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமா பார்த்தீங்கன்னா செய்வாங்களா, உற்பத்தி சார்ந்த தொழில வந்து அதிகபட்சமா 50 லட்சம் வரையில அவங்க லோன் வாங்கலாம், சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் அதிகபட்சம் 20 லட்சம் வரையிலும் லோன் வாங்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஏதாவது வேணுமானா எந்த எஜுகேஷன்

0: குவாலிபிகேஷனும் தேவை கிடையாது. பட் சப்போஸ் உற்பத்தி சார்ந்த தொழில் வந்து அவங்க லோன் காஸ்ட் வந்து 10 லட்சத்தை விட அதிகமாக போகும்போது பெனிஃபிஷியரி 8வது படிச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க வாங்கக்கூடிய லோன்ல பொறுத்தவரையிலும் மேக்சிமம் சப்சிடி 35% வரையிலும் சப்சிடி வரும். இந்த சப்சிடி காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் டோட்டலா மாறும். கிராமப்புறங்களில் தொழில் தொடங்குற ஒரு பெனிஃபிஷியரி அவங்க பர்டிகுலரா ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கிறாங்க அப்படின்னா 35% சப்சிடி வரும். அதே பெனிஃபிஷியரி நகர்ப்புறத்துல தொழில் தொடங்குறாருன்னா அதிகபட்சம் 25% வரையிலும் சப்சிடி வரும்.
1: இப்போ விவசாயி ஒருத்தர் வந்து ஒரு தொழில் தொடங்க நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேனீ வளர்ப்போ இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு காய்கறி தோட்டம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கறீங்க சார்?
0: ஆக்சுவலா கேபிஐசில வந்து கிராமோதய விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக வந்து அக்ரோ பேஸ்டு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி விவசாயம் சார்ந்த உணவு பதப்படுத்தல் தொழில் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹனிமிஷன் ஸ்கீம் தேன் புரட்சி திட்டம் சொல்லி நம்ம ஒரு திட்டம் செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பனை மரத்திலிருந்து நிறைய மதிப்பீடு பொருள் நம்ம பண்ணலாங்க. அந்த பொருள்கள் எல்லாம் பண்றதுக்கு உண்டான பாம்கோர் ப்ராடக்ட் தயாரிக்க உண்டான ஸ்கீம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படி பனை நீராவில இருந்து பனை வெள்ளம் தயாரிக்கிறது எப்படி அதுல இன்னும் வேற என்ன மாதிரியான மதிப்பீடு பொருள் எல்லாம் பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங் அதெல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டேமரின் அதாவது புளி தர்மபுரி ஒசூர் அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் நிறைய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்திலிருந்து எப்படி நம்ம புளிய மரத்தில் எப்படி புளி பிரிச்சு எடுக்கிறது அதுல இருந்து எப்படி நம்ம பேக்கிங் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்றது அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து டூல் கிட்ஸும் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி ட்ரெடிஷனலாக பார்த்தீங்கன்னா குயவர்கள் எல்லாமே வீல்ல மேனுவலாக வச்சு தான் மட்பாணம் தயாரிச்சிட்டு இருப்பாங்க. பட் நம்ம கேவிஐசியில பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பாட்டு வீல் அது நாங்க கொடுக்குறோங்க. அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் வரையிலும் வரும். எங்களுடைய
1: எப்படி வந்து மானிய விலையில கொடுக்கறீங்களா இல்ல வந்து இலவசமா கொடுக்கறீங்களா சார்?
0: ஒரு பெனிஃபிஷியரி வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான். சப்போஸ் அதே பெனிஃபிஷியரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் 10% இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறாங்கன்னா 20% அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 15,000 வந்து 20% ஜென்ரல் கேட்டகரி அவங்க ஓன் கான்ட்ரிபியூஷன் பே பண்ணணும்.
1: இப்போ இந்த மானியம் இல்ல எனக்கு வந்து முழுமையாவே வந்து அது இலவசமாவே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான சான்றுகள் உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் சார்?
0: இலவசமாக வேணும் அப்படின்னா அவங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்கிற மாதிரியான சர்டிபிகேட் அவங்க வந்து விஓ கிட்ட இருந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அவங்க கிட்ட இருந்து வாங்கி அவங்க ப்ரொவைட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கீம்லயும் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே நம்ம வந்து டூல் கிட்ஸ் கொடுப்போம் இந்த கிராமோதய விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக. ஆக்சுவலா இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஃபர்தர் நாங்க வந்து அகர்பத்தி குடிசை தொழில்கள்ல அகர்பத்தி தயாரிக்கிறதுக்கு மிஷின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வேஸ்ட் வுட் இப்போ கிராமத்துல வந்து கார்பெண்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஜன்னல் தயாரிக்கிறது கதவு தயாரிக்கிறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் வுட் ஒன்ஸ் அகைன் அவங்க மதிப்பீட்டு பொருள் எப்படி பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங் எல்லாம்
1: மர சாமான்கள் மரபொம்மை
0: அதெல்லாமே பண்றது நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். சோ டேர்ன் வுட் மாதிரி மரத்தோடைய லெக் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இது பண்றது அதெல்லாமே பண்றதுக்கு உண்டான லேத் மிஷின் வந்து கேவிசி மூலம் அதோட காஸ்டே ஒரு 25,000 ரூபாய் வரையிலும் வருங்க. அந்த 25,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த லேத் மிஷின் பிளஸ் அலாங் வித் கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன டூல் கிட்ஸும் கேவிசி மூலியமா கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக ஒரு 20 நாள் ட்ரைனிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அந்த ட்ரைனிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் அட்டன் பண்றது. அந்த ட்ரைனிங்ல இருந்து ஃபுட்டு பிளஸ் டூ அண்ட் ப்ரோ வேஜ் லாஸ் காம்போனன்ட் இதெல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: நிச்சயமா சார், அதாவது மர சாமான்கள் தயாரிக்கிறதுக்கான அந்த உதவியும் வந்து செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. அதுக்கான பயிற்சி வழங்குறோம், அதுக்கு தேவையான உபகரணங்களும் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதே போல மண்பாண்டம் தயாரிக்கிறதுக்கான அந்த பயிற்சியும் கூட சொல்லிருக்கீங்க, அதற்கான அந்த உபகரணம் வழங்குறோம் சொன்னீங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே நான் கேட்ட மாதிரி இந்த தேனீ வளர்ப்புக்கான விஷயங்கள், அதுல வந்து அந்த தேன் சேகரிக்கிற பெட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கறீங்களா சார் நீங்க?
0: ஆக்சுவலா 2017-18 இருந்து மத்திய அரசாங்கம் வந்து தேன் புரட்சி திட்டம் சொல்லி ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேன் புரட்சி திட்டம் கேவிஐசியும் 2017-18 இருந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தேன் புரட்சி திட்டம் மூலியமா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1,500 பெனிஃபிஷியரிக்கு 15,000 தேனி பெட்டிகள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த தேன் புரட்சி திட்டத்தில் பயனடைந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா டிரைபல் மக்கள் மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வேலைவாய்ப்பு இல்லாத மகளிர் இளைஞர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக அவங்க வந்து சிட்டிக்கெல்லாம் வரணும் தேவையில்லை, நம்மளே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு 20 பேர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்ம போயிட்டு டைரக்டாவே
1: உங்க டீம் அங்க போயிட்டு
0: நம்மளுடைய டீம் மாஸ்டர் ட்ரைனர் சொல்லி இருப்பாங்க, அவங்களே அந்த இடத்துல போயிட்டு 10 நாள் டீடைல் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு

0: ஒவ்வொரு பெனிஃபிஷியருக்கு 10 தேனி பெட்டிகள் நம்ம சைட்ல இருந்து கொடுக்குறோம். தேனி பெட்டிகள் அதுலயே தேன் அடைய அதுல இருக்கும். அது இல்லாம எப்படி நம்ம ஹனி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, பிளஸ் பி வெயில், அதை கத்தி, ஒரு சில தேனீக்கள் கொட்டாம இருக்கிறதுக்காக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதெல்லாத்தோட காஸ்ட் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா 25,000-30,000 ரூபா வரையிலும் வருங்க. அதுவும் நம்முடைய கேவிஐசியில இருந்து சப்சிடைஸ் ரேட்ல கொடுக்குறோம். பிலோ பாவர்ட்டி லைன் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இருக்கும். இல்லாத பட்சத்தில் அவங்க 10% அல்லது 20% அவங்க கொடுக்க வேண்டியதாக வரும். ஸோ இந்த தேன் புரட்சி திட்டத்தில் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும் போது டோட்டலாக 10 டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் 5 டேஸ் வந்து தேனீக்கள் எப்படி நம்ம வளர்க்கறது, தேனீக்கள் எப்படி நம்ம பராமரிக்கிறது, அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறோம். அது முடிஞ்ச பிறகு எப்படி தேனீக்கள்ல இருந்து தேனை எப்படி பிரிச்சு எடுக்கிறது, அதே மாதிரி தேனடைய எப்படி நம்ம மல்டிப்ளை பண்றது, அந்த மாதிரியான ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: நிச்சயமா சார், இப்ப தேனி வளர்ப்பு அந்த தேனை பிரிச்சு எடுக்கிற முறை வரைக்கும் சொல்லிட்டீங்க. ஆனா தேன் அப்படின்றது நேரடியா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா, இல்ல அதுக்கப்புறம் அதை மதிப்பு கூட்டி அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த முடியுமா, இது போன்ற சந்தேகங்கள்லாம் இருக்கு சார், அதை பத்தி வளர்க்கமா சொல்லுங்க சார்.
0: ஆக்சுவலி தேனுங்கிறது ஒரு நல்ல உணவு. நம்ம இப்ப நார்மலா பாத்தினா அதை வந்து நம்ம மருந்து மாதிரி நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வந்து டெய்லி நம்ம கொஞ்சம் தேன் எடுத்துக்கணும். எப்படி நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோங்கிற மாதிரி
1: சொல்லுவாங்க.
0: ஆமா, அது நம்ம ரெகுலரா எடுத்தோம் அப்படின்னு நம்ம வேற மாத்திரை எல்லாம் எடுத்துக்க தேவைப்படாதுங்க. சோ அந்த தேன் பொறுத்தவரையிலும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம ரெகுலரா நம்முடைய உடம்புல நம்ம சேர்த்துக்கணும். அந்த தேன் வந்து நம்ம அசிட்டிஸ் நம்ம யூஸ் பண்றதை விட இப்ப நிறைய வந்து மதிப்பூட்டு பொருள்கள் பண்ணி வித்துட்டு இருக்கிறாங்க. அதாவது நெல்லிக்கனி ஊற வச்சு கொடுக்கறது, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்றது, அந்த மாதிரியான மதிப்பூட்டு பொருளோட வச்சு பண்ணி அதுவும் மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தேன் பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அதோட கலர் வந்து டிஃபரெண்டா இருக்கும். கலரு, அதோட நறுமணம், அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி, டேஸ்ட் எல்லாமே வந்து எப்படி எதை பத்தி இருக்கு அப்படின்னா எந்த விதமான பூல இருந்து அதை தேன் கலெக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து அதெல்லாம் மாறுங்க.
1: அதாவது எந்த பூல இருந்து அதுக்கு வந்து கலெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நிறமும் மனமும் மாறும்.
0: நிறம், மனம், குணம், பிளஸ் அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாறும்.
1: காவி கிராம தொழில்கள் ஆணையம் சுய தொழில் முனைவோருக்கான பல பயிற்சிகளை வழங்கிட்டு வருது. குறிப்பாக கிராமப்புற விவசாயிகள், இளைஞர்கள், மகளிர் நலனுக்காக தேனி வளர்ப்பு பயிற்சியும் வழங்கப்பட்டு வருது. அதற்கான அந்த தேன் புரட்சி திட்டம், தேன் வகைகள், அதன் பயன்கள் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க சார். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தேனை சந்தைப்படுத்தும் வாய்ப்புகளையும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கி வருகிறது. நேயர்களே, அது பற்றிய தகவல்களை வரும் வெள்ளிக்கிழமை ஒலிபரப்பாக உள்ள 2 பாகத்தில் கேட்கலாம்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைன தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையா மேடம்?
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லனா என்னங்க? அந்த கண்ணில மாட்டுவீங்க, கேமரா கண்ணில மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: ரம்யமானதொரு இரவு பொழுதில் மென்மயமான இசையில் இது திருச்சி மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸின் இனிய ராகம்.

நேர்களே, உங்களை நினைவிற்கு இன்றிரவு 10 மணிக்கு அரங்கி செய்தல் வியல் வேதகிரி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். மதராஸ் ஏ கண்ணன் அவர்கள் மிருதங்கம், பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். இணைந்திருக்கின்றோம் திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸின் இனிய ராகத்தில்.

இனிய அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இனிய ராகம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10 மணி. இப்பொழுது கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய இதில் வி.எல். வேதகிரி அவர்கள் வாசித்தளித்துள்ள வயலினிசை, மதராஸ் ஏ. கண்ணன் அவர்கள் மிருதங்கம், பாலக்காடு வி.ஏ. சுந்தரம் அவர்கள் கட்டம். அரங்கிசையின் தொடக்கமாக மோகன ராக வர்ணம்.

அரங்கிசையில் அடுத்து ஏமனி பொக்கட்டுதுரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் வீரவசந்தம், ஆதிதாளம்.

இன்றைய அரங்கி செய்யல் வியல் வேதகிரி அவர்களின் வயலினிசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மதராஸ் ஏ கண்ணன் அவர்கள் மிருதங்கம், பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். அரங்கி செயல் இனி மரிவரே என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஏர் இயற்றிய பாடல். ராகம் சண்முகப்பிரியா, ஆதித்தாளம்.

0: இதுவரை இன்றைய அரங்கசியில் வி எல் வேதகிரி அவர்கள் வாசித்தளித்திருந்த வயலின் இசை கேட்டீர்கள். மதராஸ் ஏ கண்ணன் அவர்கள் மிருதங்கம், பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். நேர்களே, உங்களின் நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு அரங்கசியில் ஐஸ்வர்யா மாதவன் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. என் சி மாதவ் அவர்கள் வயலின், எம் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் இன்ப ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் இதே அலைவரிசைகளில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.